சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பு ஏற்படுத்தி 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படி இல்லைன்னா 07-6047-1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பூனாகலையிலிருந்து மகேஷ் வந்திருக்காரு. சரோஜினி எட்டியாம் தொட்டு பணாவத முதலாம் பிரிவிலிருந்து இணைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பினூடாக இணைந்திருக்கிறாங்க. என்ன அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி, நான் மது கெரவலப்பட்டியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் யஷ்வின், அஸ்வின் எல்லோரையும் இணைத்து பாடலொன்று தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. என்றும் அன்பானவன் அன்பு சகோதரன், எப்படி நலமாக இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அட்டன்லிருந்து சுந்தரம் வந்திருக்காரு. சுந்தரம் தங்க சுந்தரம் அப்படின்னு இருக்காரு. இனிமையான காலநேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனைத்து வசந்தம் வாழ்வின் சொந்தங்களுக்கும் இனி காலநேர வணக்கம் அப்படின்னு சொல்லி, அக்கரபத்தனையிலிருந்து ராமன் கேதீஸ்வரன் வந்திருக்காங்க. குட் மார்னிங்களோடு காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. சுபயோகா, அதுக்கப்புறம் காலை வணக்கம், அன்பான வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி, மட்டக்களப்பு கொக்குவில்லிருந்து சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அண்ணா அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இனி காலநேர வணக்கம் அண்ணா. புனாகலையிலிருந்து சஞ்சய், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் புஷ்பா, அன்பான காலநேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. யாரு? காளிமுத்து முத்தையா இணைந்திருக்கிறாங்க. அவங்க வந்து விஜயகுமார், தீபா, விதுரா, அதேரா, லக்ஷான், தொண்டமன்னார்புரம், கொட்டகலையைச் சேர்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் வந்து காலநேர வணக்கங்களை சொல்லியிருக்காரு. நம்பிக்கை கிராமத்திலிருந்து அருள் சந்திரா வந்திருக்காங்க காலை வணக்கங்களோடு. அயனா, அன்பான காலநேர வணக்கம். மணிமாறன் புதலையிலிருந்து வியாரகல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. குடும்ப உறவுகளான கமலவேணி, டில்ருக்ஷன், யஷ்வினா, கதிரா எல்லாரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சந்தோஷமான காலநேர வணக்கம் சங்கர் சார். சந்தோஷ சார்லுடன் மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரவீந்திர நீர்கொழும்பிலிருந்து வந்திருக்கிறாரு. சகோதரா, அன்பு நிறைந்த காலை நேர வணக்கம். பிரஸ்டன் தோட்டம் அக்கரபத்திலிருந்து வந்திருக்காங்க. முத்தையா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. சந்தோஷமான காலநேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானோயிலிருந்து அருணசுதன் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, அன்பான காலநேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஸ் இணைந்திருக்காங்க. ஹாய் சகோ, இனிய காலநேர வணக்கம். நலமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இங்கிரியிலிருந்து ரவி வந்திருக்கிறாரு. நீங்களும் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் தொலைபேசி அழைப்பினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட கூட இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்களோட வாழ்த்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நானும் சேர்த்துக்கிறதுக்கு மிக மிக ஆவலாக, ஆர்வமாக இந்த காலை பொழுதில் காத்திருக்கிறேன்.

வார ரீதியில் ஒரு நாள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக காலையிலேயே ஆரம்பிச்சு உற்சாகமாக இந்த நாளில் எல்லாம் பிளான் இருக்கும். ஒரு பிளானும் கிடையாது, ரெஸ்ட் மட்டுமே எடுத்தாலே போதும் அப்படிங்கிற பிளானோட நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, காலையிலே சில நேரம் வேலைக்கு போகிற அன்றைக்கி கூட லேட்டாகி எழும்புவோம். ஆனால் இந்த மாதிரியான லீவு நாட்களில் காலையிலேயே அதிகாலையிலே எழும்புறது தான் நம்ம எல்லாருக்குமான பழக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது காலை நேர வாழ்த்துக்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760-4-7-102 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். அல்லது அப்படியே ஃபேஸ்புக் வாங்க. காலையிலே கைகள் எப்போவுமே ஃபோன் எடுத்தால் ஃபேஸ்புக் தானே போகும். அங்கே போனதும் அப்படியே வசந்த எஃப்எம் பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே சந்தோஷ் ஷாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட வாழ்த்துக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இனிய காலநேர வணக்கங்களோடு கொழும்பாயந்திலிருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிய காலநேர வணக்கம் ஒரு விடுவாத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபாரூஸ் டெய்லர் வந்திருக்கிறாரு. ஃபாரூஸ் மற்றும் ரசானா அக்கரைப்பத்திலிருந்து இணைந்திருக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் அன்பான காலநேர வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி தயாலினி சாருஜன் பங்குடாவலியிலிருந்து அழகு சுந்தரம் ஐயா செங்கலடி குமார் கல்லடி மோத்துவாரம் புவனேந்திரன் அண்ணாவியார் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு அறிவிப்பாளர் உங்களுக்கும் காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி நவீன் அட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு. ஆயண்ணா அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சாங் செலெக்ஷன் சூப்பர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திசமாராமிலிருந்து கீதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ப்ரோ, நலமா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி. மாளிகாவத்திலிருந்து சந்திரா வந்திருக்காங்க, சந்திரா மணிவண்ணன் வந்திருக்காங்க. ஆயண்ணா அன்பான காலை நேர வணக்கம், எப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு. ஆயண்ணா குட் மார்னிங், நான் வட்டவலி தியாகலையிலிருந்து ஜெயந்த் மனைவி அபி மகன் விரோனுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அறிவிப்பாளரே சகோ, நானும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜே ஏ எம் ரிஸ்வான் எழுந்தக்கூடிய பேருவழியிலிருந்து இணைந்திருக்கிறாரு. தொலைபேசியினூடாக வந்து மகேஷ் பூனாகலிலிருந்து வந்திருந்தாரு. மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி வந்திருந்தாங்க. அஜித் மஸ்கெலியாலிருந்து வந்திருந்தாரு. சிவகுமார் பாராஸ்டன்லேருந்து வந்திருந்தாரு. நீங்களும் இணைந்து கொண்டு உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளுங்க.

சுப வேளைகளாக நல்ல நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4:33 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:33 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் பயம், மிதுனம் கவலை, கடகம் ஆதரவு, சிம்மம் பணிவு, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு தாமதம், மகரம் நற்செயல், கும்பம் மேன்மை, மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் பயம், மிதுனம் கவலை, கடகம் ஆதரவு, சிம்மம் பணிவு, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு தாமதம், மகரம் நற்செயல், கும்பம் மேன்மை, மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்தோஷமான கலைப்பொழுதில் சந்தோஷ் சார்லுடன் இணைந்திருக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களுடன் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பு நெட்படுத்துங்க 0312-275-0001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படிமில்லன்னு சொன்னால் 0767-04-7-1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். காலை எழுந்த உடனே கைகளை எப்பவுமே ஃபேஸ்புக்கை தேடல, அந்த ஃபேஸ்புக்கில் போய்ட்டு வசந்தம் எஃப்எம் பேஜுக்குள்ளே வாங்க. அங்கே சந்தோஷ் சாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட வாழ்த்துக்களை பதிவிடலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினி அழைப்பார்கள் அவர்களே. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் செழிக்கட்டும், சுற்றமும் சூழலும் ஜொலிக்கட்டும், சுபிட்சமான வாழ்ந்திட நல்வழி ஜனிக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்று எனது ஊராலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா முத்தேர் வெளிவீதி உலா காணும் உன்னத நாள், இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் இணைகிற எல்லோருக்குமே வந்து வாழ்த்துக்கள், இறைவனின் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாரு. அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன். இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி பண்டாரவளியிலிருந்து பிரசாந்த் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சங்கர் சகோதரர் வசந்தத்துடன். மஸ்கேலியாவிலிருந்து மணிமோகன் வந்திருக்காங்க. காலை வணக்கங்களோடு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க கணபதி மனோகரன். ஹாய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலாங்கோடையிலிருந்து குமாரி வந்திருக்காங்க. அரையம்பதியிலிருந்து இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அன்பான அதிகாலை பொழுது வணக்கம் சங்கர் புஷ்பராஜ் வசந்தம் சந்தோஷ ஷாரல் நிகழ்ச்சி தூக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்களுடன் அசத்தலாக இருக்கிறது. நான் ஷாரு கக்குரணையிலிருந்து. இந்த நாள் மங்களகரமான சந்தோஷமான நிறைந்த நாளாக உங்களுக்கும் வசந்தம் வானொலி உறவுகளுக்கும் எல்லோருக்கும் அமைய மனதார வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகலா இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு போக்காடையிலிருந்து மணி வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி செந்தூல் பத்தனையூர்லேருந்து வீரையா திருச்செல்வம் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

சந்தோஷமாக சந்தோஷாரளுடன் இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இன்றைய தினம் மட்டக்களப்பில் வசிக்கும் பக்ஷன் தனது 14வது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் அப்பா கோகில வாசன், அம்மா ஜெயந்தி, அண்ணா பிரணீத் சங்கீர்த்தனன், அக்கா தாரண்யா, பெரியம்மா அன்னபாக்கியம், பெரியப்பா பொன்னம்பலம் மற்றும் அனைத்து உறவுகளும் வாழ்த்துவதாக மயிலம்பாலிலிருந்து பொன்னம்பலம் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. பூனாகலையிலிருந்து ஜெயஸ்தாஸ் தேசு வந்திருக்கிறார். அன்பான காலநேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து சோமசுந்தரம் வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கங்களோடு அன்பான காலநேர வணக்கம் அண்ணா வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நன்மைகளை அள்ளித்தரும் நாளாக இருக்கட்டும் என பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாறு செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்காரு. இதமான காலநேர வணக்கம் சங்கர், நான் புகவந்தலாவையிலிருந்து பெரிய இயல்பட மேற்பிரிவைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜே சந்திரகுமார். சந்தோஷமான காலநேர வணக்கம். சந்தோஷ அருளோட குடும்பத்துடன் இணைந்திருக்கிறோம். மனைவி ராஜினி, மகன்கள் ஹரி, ஹரிஜன், அன்மா சகோதரர்கள் விஸ்வநாதன் எல்லோரையும் இணைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அன்பான காலநேர

நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் இணைந்திருக்காரு. நீங்களும் தொடர்ந்து சுயாதன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். அதன் பின் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறேன்.

0: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஹமின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் விரிவாக பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பல செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, ஜனாதிபதி நேற்று தினம் தம்புள்ளை இப்பன் கட்டுவ குளத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற மிதக்கும் சூரிய சக்தி உற்பத்தி களங்களை அங்குரார்ப்பணம் செய்து வைத்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்து இன்னும் ஒன்று, நாட்டில் முதலாவது இந்த மின்கலத்தின் ஊடாக மின்சார சேமிக்கப்பட்டு அதனூடாக தேசிய கட்டமைப்புக்கு மின்சாரத்தை வழங்குகின்ற கட்டமைப்பை ஜனாதிபதி நேற்று தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல மலையக பெருந்தோட்ட பகுதியினுடைய பாடசாலை கல்வி அபிவிருத்தி தொடர்பாக நேற்று தினம் பிரதமர் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த விவகாரம் தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ரயில்வே தொழிற்சங்கம் முன்னெடுத்த 48 மணி நேர பணி புறக்கணிப்பானது தோல்வியில் முடிந்திருப்பதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன் அவர்கள் தெரிவித்த விடயங்களும், அதே போல இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக அரசாங்கத்துக்கு 5 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அவர் தெரிவித்த கருத்து என்ன என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதே போல 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு திங்கட்கிழமை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கிறது. இதற்கு எதிராக 22வது எதிராக இருவரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக எதிர்கட்சி தெரிவித்த தகவல் என பல முக்கியமான தகவல் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அவைத்துறையிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏயாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகார வழக்கில் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விளக்கமறியல் காலம் நேற்று மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பெசில் ராஜபக்ஷவை கைது செய்வதற்கு இன்டர்போல் நீல அறிக்கை விடுத்திருப்பதான ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதே போல செலவினுடைய ரிட்மனு தொடர்பான விசாரணைக்கான திகதி உத்தரவுக்கான திகதி நேற்று தினம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 27 என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. அதே போல விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்ற அவமதி தொடர்பான விடயம் குறித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருக்க, பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குடிவரவு குடி அகழ்வு கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் இன்னும் ஒரு தகவலாக பிரதான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதே போல சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த அனோஜனுடைய விடுதலை மற்றும் அவருக்கான தண்டனை குறைப்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பல்வேறு தகவல்கள் செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவரை தண்டனையிலிருந்து மீட்டு கொடுக்குமாறு அவருடைய பெற்றோர் கோரிக்கை விடுக்க, இது தொடர்பாக கட்சித் தலைவர்கள் பலரும் கருத்துக்களை முன்வைக்க, அரசாங்கம் வெளிவாகர அமைச்சின் ஊடாக இந்த விடயத்தை கையாண்டு வருவதாக இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அனுரபுர இதிகரணு பேட்டரி பலசக்தி கபடாவ ஜனபதி அதின் ஜாத்திக பத்தியற்ற என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருக்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பேட்டரி மின்கல மின்சக்தி சேமிப்பு களத்தை நேற்றைய தினம் மக்களின் உரிமைக்கு திறந்து வைத்த போது எடுக்கப்பட்ட அந்த செய்தி மற்றும் புகைப்படம் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 10 மெகாவாட் 40 மெகாவாட் மின்கல சேமிப்பு கட்டமைப்பு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம். தேசிய வலுசக்தி உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி தன்னிறைவான பசுமை மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 10 மெகாவாட் 40 மெகாவாட் மணிநேர மின்கல வலுசக்தி சேமிப்பு கட்டமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் தேசிய மின் கட்டமைப்பு இணைக்கப்பட்டது. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திறனையும் மின் வலையமைப்பின் சிறத்தன்மையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த ஸ்டோரெக்ஸ் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் இந்த வலுசக்தி சேமிப்பு கட்டமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. வலுசக்தியை சேமிக்கும் மின்கல கட்டமைப்பு தொழில்நுட்பமானது தற்போதைய வலுசக்தி துறையில் உள்ள மிக முக்கிய மற்றும் மிகவும் வினைத்திறனான தொழில்நுட்பமாகும். பகல் வேளையில் உற்பத்தி செய்யப்படும் மேலதிக சூரிய சக்தியை சேமித்தும் இரவு வேளையில் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதே இந்த தொழில்நுட்பத்தின் விசேட அம்சமாகும். தேசிய மின் வலையமைப்பின் சிறத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் 13 வலிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகளை 130 மெகாவாட் மற்றும் 520 மெகாவாட் மணித்தியால கொள்ளளவுடன் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் பணிகள் ஸ்டோரெக்ஸ் தனியார் நிறுவனத்தின் முழுமையான திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி முதலாவது வலுசக்தி சேமிப்பு கட்டமைப்பும் அனுராதபுரத்தில் தேசிய மின் கட்டமைப்பு இணைக்கப்பட்டது. எஞ்சிய திட்டங்களும் எதிர்வரும் 2-3 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட்டு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. நினைவு பலகையை திறந்து வைத்து வலுசக்தி சேமிப்பு கட்டமைப்பை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மின்கல சேமிப்பு கட்டமைப்பு அமைந்துள்ள வளாகத்தை நேற்று தினம் பார்வையிட்டார். இத்திட்டத்தின் கீழ் தம்மண்ணாபுர வித்யாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் பயன்பாட்டுக்கான அச்சு இயந்திரம் மற்றும் அந்த பாடசாலையில் சாதாரண தரத்தில் கணித மற்றும் விஞ்ஞான பாடங்களை பயிலும் மாணவர்களுக்கான 10 புலமை பரிசில் என்பனவும் ஜனாதிபதியால் அடையாளம் ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஆற்றலை பெருமளவில் பயன்படுத்தி தூய்மையான வழியிலான மின்சார உற்பத்தி மற்றும் குறைந்த உற்பத்தி செலவின் ஊடாக மக்களுக்கு நியாயமான விலையில் மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வினைத்திறனான நம்பகமான மற்றும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் நோக்கங்கள் நனவாக்கப்படும் ஒரு சந்தர்ப்பமாக இதனை குறிப்பிட முடியும் எனவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், உலகின் வலுசக்தி துறையானது பல்வேறு காலகட்டங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் திருப்புமுனைகளுடன் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளதை நாம் அறிவோம். இலங்கையின் வலுசக்தி துறை குறிப்பாக மின்சாரத்துறையை கருத்தில் கொள்ளும் போது இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணமாகும். தற்போதைய அரசாங்கத்திற்கு 2 ஆண்டுகள் நிறைவடையும் இச்சந்தர்ப்பத்தில் நாட்டின் மின்சாரத்துறையில் ஏற்படுத்தப்படும் இந்த மாற்றமானது மிகவும் முக்கியமானது என நாம் நம்புகின்றோம். நாம் ஏற்கனவே பகல் வேளையில் சூரிய சக்தியின் மூலம் சுமார் 3000 மெகாவாட் அளவை உற்பத்தி செய்கிறோம். பகல் வேளையில் பொதுவாக 2800 மெகாவாட் அளவிலான மின்சார தேவையே உள்ளது. எனினும் இரவு வேளையில் நமக்கு 3100 மெகாவாட் வரையான கேள்வி காணப்படுகிறது. எல்நினோ நிலைமையுடன் சேர்த்து ஒருவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் அந்த தேவை இன்னும் அதிகரிக்கும் என எதிர்கூறப்படுகிறது. பகல் வேளைகளில் உற்பத்தி செய்யப்படும் மேலதிக சூரிய மின்சக்தியை சேமித்து வைக்கும் வசதி இதுவரை இல்லாதிருந்தமையே நமக்கு நிலவிய பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக நாம் தற்போது 160 மெகாவாட் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். அதில் 130 மெகாவாட் தொடர்பான பொறுப்பை வின்போர்ஸ் நிறுவனம் ஏற்று செயல்படுகிறது. இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் இந்த 160 மெகாவாட்டையும் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்க முடியும் என நாம் நம்புகின்றோம். அதே போன்று மேலும் 400 மெகாவாட், 250 மெகாவாட் மற்றும் 150 மெகாவாட் என மின்கல சேமிப்புக்கான இதே வகையிலான விலைமனு கோரல் நடவடிக்கைகள் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். அவற்றில் சில மதிப்பீட்டு மட்டத்தில் உள்ளன. 2027 ஆண்டு முடிவடைவதற்குள் பெரும்பாலும் முதல் 6 மாதங்களுக்குள் அந்த திட்டங்களையும் நமது மின் கட்டமைப்பில் சேர்க்க முடியும் என நாம் நம்புகின்றோம். இதன் மூலம் ஒருபுறம் அதிக அளவிலான புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்க முடிவதோடு மறுபுறம் இரவு வேளையில் அதிக அளவில் புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதால் ஏற்படும் அதிக செலவை குறைத்துக் கொள்ளவும் நமக்கு வாய்ப்பாக அமைகிறது. அதிக அளவில் புதுப்பிக்கத்தக்க சக்தியை பயன்படுத்தி தூய்மையான மின் உற்பத்தியை மேற்கொள்வதோடு குறைந்த உற்பத்தி செலவில் நியாயமான விலையில் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்குவதற்கும் திறமையான நம்பகமான மற்றும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்குமான நமது அரசாங்கத்தின் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கமைய இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக்குவதற்கு பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அனுர கருணாதிலக்க அவர்கள் இந்த நிகழ்வில் இதன் உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைத்த நிகழ்வில் மக்களுக்கு கையளிக்கிற நிகழ்வில் கலந்து கொண்டவோர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல நேற்று இன்னும் ஒரு நிகழ்வும் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. அதன் போது முக்கியமான பல விடயங்களும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட செய்திகளாக இருப்பதை காணலாம். இப்பன் கட்டுவ திய ஜனனி பாவன சூரிய பலாகாரிய விவர்த்தகரே என்பதாக லங்காதி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க புகைப்படமாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே திய ஜனனி என்று சொல்லப்படுகின்ற மிதக்கும் சூரிய சக்தி மின்கல தொகுதி நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசானக் அவர்களின் தலைமையில் தம்புள்ளை இப்பன் கட்டுவ வாவியில் நேற்று தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தம்புள்ளை இப்பன் கட்டுவ வாவியில் நிர்மாணிக்கப்பட்ட திய ஜனனி மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி மூலம் மின்சார உற்பத்தி செய்யும் அரசாங்கத்தின் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் தம்புள்ளை இப்பன் கட்டுவ வாவியில் நிர்மாணிக்கப்பட்ட 5 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட திய ஜனனி மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. குறிப்பாக 10.5 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக ஆண்டுதோறும் சுமார் 7500 வீடுகளின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை சுமார் 6440 மெட்ரிக் டன் தொன்களினால் குறைத்துக் கொள்ள முடிவதோடு ஆண்டுதோறும் டீசல் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்காக செலவிடப்படும் 2.5 மில்லியன் லிட்டர் எரிபொருளும் மிச்சப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை நாட்டுக்கு மீதப்படுத்தப்படுகிறது. உள்ளூர் பொறியியலாளர்கள் மற்றும் தொழிற்பவியலாளர்களின் முழுமையான பங்களிப்புடன் இத்திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதோடு நிர்மாண பணிகளின் போது இப்பிரதேச மக்களில் சுமார் 150 பேருக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைத்துள்ளமை சிறப்பம்சமாகும். நினைவு பலகையை திறந்து வைத்து தம்புள்ளை இப்பன் கடுவ சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை தேசிய மின்சார கட்டமைப்பு இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அதன் செயற்பாடுகளை நேற்று தினம் பார்வையிட்டார். இத்திட்டத்தின் கீழ் பல சமூக நலத்திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டதோடு ஜனாதிபதி அடையாள ரீதியாக இந்நிகழ்விலும் கலந்து கொண்டார். அதற்கமைய ஸ்ரீ விவேகாராம விகாரைக்கு ஜெனரேட்டர் ஒன்றும் தர்மசாலையின் பணிகளுக்காக 80 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் மீன்பிடி சமூகத்தினருக்கு குளங்களை அமைத்துக் கொள்வதற்கும் மீன்பிடி உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கும் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பசுமை பூங்கா ஒன்றை உருவாக்குவதற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் ஆனகடாவ ஆரம்ப பாடசாலை கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வருடத்துக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு 80 லட்சம் ரூபாய் உதவியும் அதேபோல வீரமகான் ஜெயமா வித்யாலயத்திற்கு குடிநீர் திட்டம் ஒன்றை நிர்வாகிப்பதற்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு உதவி திட்டங்களும் இதன் போது வழங்கப்பட்டிருக்கின்றன. துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கர்ணாதிலக்க அதேபோல புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே நாட்டினுடைய மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் முக்கியமான திருப்புமுனையான இரு நிகழ்வுகள் நேற்று தினம் இடம்பெற்று ஒன்று மின்கலத்தின் ஊடாக பேட்டரி ஊடாக மின்சாரத்தை சேமித்து அதனை தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்குகின்ற 160 மெகாவாட் திட்டத்தினுடைய முதற்கட்ட திட்டம் நேற்று தினம் ஜனாதிபதியால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதுனூடாக இந்த ஃபசிலில் சொல்லப்படுகின்ற எரிபொருளை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்வதை தவிர்ப்பதனூடாக ஒன்று சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாகும், மற்றொன்று எரிபொருளுக்காக அதிக செலவினங்கள் அந்நிய செலாவணியை வெளியில் செல்வதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி. அடுத்து மிதக்கும் சூரிய சக்தி மின் உருவாக்குவதனூடாக அதன் ஊடாகவும் அதிக அளவான மின்சாரத்தை சேமித்து தேசிய மின் கட்டமைப்புக்கு பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதிகளுக்கு அதனை மின்சாரமாக விநியோகிக்க முடியும். இதன் ஊடாகவும் இந்த எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றதன் ஊடாக ஏற்படுகின்ற செலவினங்களை குறைத்து நாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வெளியில் செலவை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். அதே போல மழை இல்லாத காலங்களில் மின் துண்டிப்பிடம் வருகின்ற அந்த வளவை போன்று நாட்டிடம்பெறும் சம்பவங்களை தவிர்த்து மழை பெய்கின்ற போது நீர்த்தேக்கங்களினூடான மின் உற்பத்தி அதிகரித்து மின்சாரத்தை நாட்டுக்கு வழங்குவது, அதிக அளவு வெயில் இருக்கின்ற காலப்பகுதியில் வறட்சி வறண்ட வளையங்களிலிருந்து அதிக அளவான மின்சாரத்தை சூரிய சக்தி ஊடாக உற்பத்தி செய்து அதனை தேசிய மின் கட்டமைப்பில் சேமிப்பதனூடாக அதன் ஊடாகவும் நாட்டினுடைய மின் தேவையை பூர்த்தி செய்து மின் துண்டிப்பு இல்லாத நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குகின்ற வகையிலான திட்டங்கள் நேற்று தினம் இவ்வாறு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்ப திட்டங்கள். இன்னும் 2027 ஆண்டின் நடுப்பகுதி வரை இதனுடைய திட்டங்கள் இன்னும் நீடிக்கப்படவிருக்கிறது. ஊடாக நாட்டில் மின் தேவையை நிச்சயமாக 70% மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஊடாக முடிப்பதற்கான திட்டத்தினுடைய அந்த ஆரம்ப கட்டங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இது நாட்டினுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் மற்றும் அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியில் செல்வதை தவிர்ப்பதற்கான இன்னும் ஒரு நடைமுறை சாத்தியமான திட்டமாக இந்த திட்டங்கள் இரண்டும் அமைந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் இன்றைய தினம் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுவரையில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: வீடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்க தயாராக இருக்கின்றோம். அதாவது இன்றைய தினம் மற்றொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பிரதமர் தொடர்பான செய்தி ஒன்று, தோட்டப்புற பாடசாலைகளை மேம்படுத்த புதிய திட்டம் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தோட்டப்புற பகுதிகளை சார்ந்த பாடசாலைகளை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான கல்வி இலக்குகளில் ஒன்றாகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்காக நடத்தப்பட்ட தோட்டப்புற பாடசாலைகள் அபிவிருத்தி பட்டறையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் போது தோட்டப்புற பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் அபிவிருத்தி முன்னுரிமைகளை கண்டறிந்தும் தோட்டப்புற பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கும் நோக்கில் இந்த பட்டறை நடத்தப்பட்டது. தோட்டப்புற பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது தேசிய மூலோபாய மற்றும் திட்டமிடல் திணைக்களத்தின் மாதிரிக்கு ஏற்ப திட்ட முன்மொழிவுகளை தயாரிப்பது, தொழிற்கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்ட அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் குறித்து அங்கு வருகை தந்திருந்த அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்வேலைத்திட்டங்களை களமட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் இங்கு ஆராயப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கான வீடுகளை அமைத்தல், 34 பாடசாலைகளுக்கு புதிய கட்டிடங்கள் அமைத்தல், 23 பாடசாலைகளுக்கு பாதுகாப்பு மதில்களை அமைத்தல் போன்ற தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக அமைச்சரவை அனுமதி பெற்றுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் மாணவர் நலன்புரி போன்ற துறைகளின் அபிவிருத்தி தொடர்பான எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக வலியுறுத்தப்பட்டது. இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர், ஒவ்வொரு துறையிலும் மலையக சமூகம் ஒரு சமூகமாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதில் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அத்துடன் தோட்டப்புற பகுதிகளிலிருந்து தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை அதிக அளவில் உள்வாங்குவதற்கான திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதால் அதற்காக அப்பகுதிகளைச் சார்ந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும், கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை கட்டி எழுப்புவது அந்த பணியின் முதன்மை நோக்கம் என்றும் பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்றும் நேற்று முன்தினமும் ரயில்வே தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தன. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் வருகிறது. லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, டிக்கெட் கவுண்டர் வாலா டெதின வர்ஜுனியன் டும்ரியட்ட கோட்டி பாக் பாடுவாக் என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட்டது காணலாம். ரயில்வே பொது முகாமையாளரை பதவி நீக்கம் செய்ய உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் தொழிற்சங்க கூட்டமைப்பு 2 நாட்களாக முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு 5 கோடி ரூபாவுக்கும் அதிக வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் லங்காதீப பத்திரிகைக்கு தெரிவித்தார் என்பதாக தெரிவித்தும் இன்றைய அந்த செய்தி பிரதான செய்தியாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். ரயில் சேவைகள் மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இன்றி இடம்பெற்றது. ஆனால் ரயில் டிக்கெட் வழங்குகின்ற அந்த கருவப்பிடங்கள் மூடப்பட்ட விவகாரம் தான் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மக்கள் எந்த அசௌகரியம் இல்லாமல் அலுவலக ரயிலாக இருக்கலாம், ஏனைய தூரப்பிரயில்களாக இருக்கலாம், பலவே போன்று ரயில்கள் சேவையில் இடப்பட்டன. ஆனால் அங்கு மக்கள் டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்வதற்கான கருவப்பிடங்கள் திறக்கப்பட்டிருக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் இந்த 5 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தை மேற்கோள் காட்டி இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. இருந்த போதிலும் அமைச்சர் பிரசன்ன குணசேன பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. புகையிறது நிலைய அதிபர்கள் சங்கத்தின் 48 மணி நேர தொழிற்சங்க போராட்டம் தோல்வி, போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி புகையிறத சாரதிகள் சங்கம் முன்னெடுத்த 48 மணி நேர தொழிற்சங்க போராட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது. நெருக்கடியான நிலையிலும் பொதுமக்களுக்காக பணியில் ஈடுபட்ட புகையிறத சேவையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். புகையிறத தொழிற்சங்கத்தினரது பணி புறக்கணிப்பு போராட்டம் குறித்தும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தியே புகையிறது நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தினர் 48 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள். புகையிறது திணைக்களத்தின் பொது முகாமையாளரை பதவி நீக்குமாறு கோரிக்கை முன்வைத்து இவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள். ஒரு தரப்பினர் பணி புறக்கணிப்பு ஈடுபடுவதால் அரசு அதிகாரி ஒருவரை எவ்வாறு பணியிருந்து நீக்குவது, அவ்வாறு நீக்கினால் அது தவறானதொரு எடுத்துக்காட்டாக அமையும். புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தின் பணிப்புறப்பணி போராட்டத்தினால் புகையிரத சேவை முழுமையாக சம்பிதமடையவில்லை. இந்த இரண்டு நாட்களில் புகையிரத சேவை வளமை போன்று இடம்பெற்றதும் பொது பயணிகள் இதற்கு சாட்சி. ஒரு தரப்பினரது புறக்கணிப்புகளால் பாதிக்கப்பட்டோம் என்று பொது பயணிகள் எவரும் குறிப்பிடவில்லை என்பதாகவும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதற்கான நாட்டில் அநேகமான ரயில் நிலையங்களில் இந்த போக்குவரத்து நடவடிக்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடம்பெற்றதாகத்தான் பயணிகள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான. அதே போல சில பயணிகள் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த விவகாரத்தில் இந்த ஏற்படுகிற நட்டத்தை இந்த புகையிருந்த தொழிற்சங்கத்திடமிருந்து அறவிட வேண்டும் என்ற வகையிலான கருத்துக்களை பயணிகள் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே நேற்று முன்தினமும் இடம்பெற்ற இந்த ரயில்வே நிலைய புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தினுடைய 42 மணி நேர பணிப்புறக்கணிப்பானது தோல்வியில் முடிவெடுத்திருக்கிறது. இலங்கை வரலாற்றில் இவ்வாறு படுதோல்வி அடைந்த ஒரு பணிப்புறக்கணிப்பாக இது அமைந்திருப்பதாக ஏனைய ரயில்வே தொழிற்சங்கங்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்கான. லோகோமோட்டிவ் இன்ஜினியரிங்குடைய சாரதிகள் சங்கம் இது தொடர்பான விடயங்களை குறிப்பிடுகின்ற போதுதான் அவர்களும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே இந்த பணிப்புறக்கணிப்பில் எங்களுடைய சாரதிகள் எவரும் ஈடுபடவில்லை, அவர்கள் வளமை போன்ற சேவையில் ஈடுபட்டார்கள். எனவே பொதுமக்களுக்கு இந்த இடையூறும் இல்லாமல் ரயில் போக்குவரத்து இடம்பெற்றது. எனவே இந்த பணிப்புறக்கணிப்பு தோல்வியில் முடிவடைந்த ஒரு பணிப்புறக்கணிப்பு என்பதாகத்தான் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகத்தில் அவர்களும் தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய லங்காதி பத்திரிகை, அதே போல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி, 22வது திருத்தத்துக்கு எதிராக 24 பாராளுமன்ற முற்றுகை, ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாளித்த அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க எதிர்வரும் 24 தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாளித்த அழைப்பு விடுத்திருக்கிறார். 22வது திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்காத எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்றத்துக்கு நுழைய அனுமதிக்க கூடாது என்பதாக அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இவ்வாறு இருக்க இன்றைய லங்காதி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. விசித்தக்க சேஷ்ட அதிகரணிய மத்திய என்ன சந்துதா கதாநாயக்கட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே அது எதிர்வரும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான. எனவே அரசாங்கம் நீதிபதிகளின் வயதிலையை அதிகரித்தல், அதே போல நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் உள்ளிட்ட நீதிமன்றம் அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பித்திருக்கிறது பாராளுமன்றத்தில். எனவே அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 60 மேற்பட்ட மனுக்கள் எதிராகவும் ஆதரவாகவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான மீளாய்வுகளை இப்போது நீதிமன்றம் நிறைவு செய்திருக்கிறது. எனவே எதிர்வரும் 22ஆம் தேதி நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை சபாநாயகருக்கு அறிவிக்கவிருக்கிறது. சபாநாயகர் அதனை பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பார். அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமா, அல்லது பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையோடு அல்லது 3-2 பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டுமா தொடர்பான விடயங்கள் நீதிமன்றம் அறிவிக்கும். எனவே அதன் பிறகு அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜாயதீஸ் அவர்களும் தெரிவித்திருந்தார். அவ்வாறு இருக்க இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றி வளைக்கப் போவதாகத்தான் அந்த தகவல் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், ஏற்கனவே ரயில்வே தொழிற்சங்கம் ஒரு பணிப்புறக்கணிவை மேற்கொண்டது, அது அரசியல் நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். அடுத்து ஆனந்த பாளித்த அவர்கள் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றி வளைக்கப் போவதாக 22க்கு எதிராக என்ற ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார். அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்று தினம் வீரகேசரி மற்றும் அதே போல டெய்லி மிரர் பத்திரிகைகளில் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைந்தால் என்னால் பொறுப்பேற்க முடியாது ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐ எம் கேனாட் டேக் ஓவர் நேஷன் நவ் I now as I am நாட் இன் பார்லிமெண்ட் ரணில் என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். நாடு வீழ்ச்சியடைந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் மீண்டும் என்னால் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் அமைந்துள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் நேற்று முன்தின மாலை இடம்பெற்ற இளைஞர்களுடான சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அரசியல் செய்யும் போது அதிக பொறுமை இருக்க வேண்டும், அப்போதுதான் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியுமாகிறது. ஆட்சி அதிகாரம் என்பது தொடர்ந்து இருக்கப் போவதில்லை, அதிகாரம் கிடைக்கும் போது அதை முடிந்தளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே அதே நேரம் எப்போது வேண்டுமானாலும் எதிர்கட்சியில் இருப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும், எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும், நாட்டுக்குள் கலவரம் ஏற்பட்டு நாடு வீழ்ச்சியடையும் போது ஆட்சியை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையிலேயே நான் முன்வந்தேன் எனில் யாரும் முன்வராவிட்டால் நாட்டுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கப் போவதில்லை, அதனால் எவ்வாறாவது நாட்டை கட்டியெழுப்புவோம் என நினைத்தே நாட்டை பொறுப்பேற்றேன், இவ்வாறு நிலைமைகள் தான் அச்சப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக நாங்கள் காணலாம். எனவே இந்த அவர் தெரிவித்த முக்கியமான தகவல், அதிகாரம் கிடைக்கும் போது அதை முடிந்தளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைந்தால் என்று ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த அப்படி நடந்தால் தான் பாராளுமன்றத்தில் இல்லை, அதனால் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் லங்கா தீபம் மற்றும் அதே போல டெய்லி மிரர் வீரகேசரி பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வழக்கு விசாரணைகள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகின்ற செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த செய்திகள் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே அவர்கள் தொடர்பான செய்திகள் தான் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, நாமலின் பிணை கோரிக்கை மறுப்பு, 29 வரை விளக்கமறியல் நீடிப்பு, சசீந்திர ராஜபக்சவின் புதல்வருக்கு பிடியானை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய ஏனைய பத்திரிகையிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திக்கு முக்கியமாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதான். நிமல் பெரேரா அவர்களுடைய கூற்றை முன்வைத்த இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஏபஸ் கொள்வனவின் போது 100 மில்லியன் ரூபா பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்படி வழக்கு விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்ற பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணை கடந்துகொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிணை கோரிக்கை தொடர்பான பிரதிவாய் தரப்பின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை எதிர்வரும் 22ஆம் தேதி என்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை 25ஆம் தேதி மன்றில் சமர்ப்பிக்குமாறும் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதன்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விடயங்களை முன்வைக்கையில் கணம் நீதவான் அவர்களை ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மற்றொரு வழக்குக்காக நேற்று முன்தினம் அதாவது 16ஆம் தேதி இந்த சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறையில் வைக்கப்பட்டார். பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்காகவே சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழான குற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக இவ்வாறான விசாரணைகளுக்கு சட்டமாதிபரின் ஒத்துழைப்பினை பெறுவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உரிமையுன்று என்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்திய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக் பண்டார கணம் நீதவான் அவர்களை இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடமிருந்தும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை கூட்டத்தை நடத்தியமை மற்றும் அவரின் மகன் சமீந்திர ராஜபக்ச வெளிநாடு சென்றுள்ளமை தொடர்பிலும் முன்னாள் சபாநாயகரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சுசந்த சமீந்திர ரத்நாயக்க மற்றும் திமுத்து சஞ்சய் ஆகிய இரு நபர்களின் வாக்குமூலங்களும் ஆணைக்குழுவால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பான விசாரணை 2012ஆம் ஆண்டு வரை பின்னோக்கி செல்கிறது. இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன உயிரிழந்திருக்கின்றார். இரண்டாவது சந்தேக நபரான கபில சந்திரசேவனின் மனைவி பிரியங்கா நியோமலி விஜயநாயக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். அதேபோல் மூன்றாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சமேந்திர ராஜபக்சவும் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபருக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149வது பிரிவுக்கு அமைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தப்பட்டதையும் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். நீதிமன்றத்துக்கு உறுதிப்படுத்தல் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் விசேட காரணங்களை முன்வைக்கும் போது மாத்திரமே பிரதிவாதிக்கு பிணை வழங்க முடியும். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை விசேட காரணங்கள் அல்ல என தீர்மானித்த நீதிமன்றம் பிணை கோரிக்கையை தள்ளுபடி செய்திருந்தது. அதற்கமைய சந்தேக நபரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றத்திடம் கோருகை என்பதாக நேற்று தினம் பிரதி சொலிசிட்டர் ஜனக் பண்டார் அவர்கள் கோரிக்கை விடுத்தார். இச்சந்தர்ப்பத்தில் நீதவான் இந்த வழக்கின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது, அத்துறவில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என வினவினார். இதன் போது பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அங்குராங்கேத்த பொத்குல் விகாரியில் இடம்பெறவுள்ள விசேட மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அந்த விகாரையின் விகாரவதியினால் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பப்பட்ட அழைப்பதொன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அழைப்பை பிணை வழங்குவதற்காக பரிசீலிக்கக்கூடிய விசேட காரணியாக ஏற்றுக்கொள்ளுமாறு நாமல் ராஜபக்சின் தரப்பு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இதற்கு பதிலளித்த பிற சொலிசிட்டர்கள் கண மீதவான் அவர்களே, நிமால் பெரியரா எனும் நபரின் நம்பகத்தன்மை தொடர்பில் கடந்த வழக்கு விசாரணையின் போது குறித்த நபரின் நம்பகத்தன்மையை வழக்கு விசாரணையின் போதே தீர்மானிக்கப்படும் என நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இச்சந்தர்ப்பத்தின் போதும் அதை கவனத்தில் கொள்ள இயலாது. இதனை விசேட காரணமாகவும் கவனத்தில் கொள்ள முடியாது. அண்மையில் இந்தியாவில் பௌத்த மத வழிபாட்டுக்காக பிணை கோரியிருந்த போது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா அதை விசேட காரணமாக கருத முடியாது என தீர்ப்பளித்திருந்தார் என்பதாக நேற்று தினம் சுட்டிக்காட்ட இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் நாமல் ராஜபக்சனுடைய இந்த விளக்கமறியல் காலத்தை 29ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்ட விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது காலம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது. இன்டர்போல் நோட்டீஸ் இஷ்யூட் ஆன் பாசில் ராஜபக்ஷ என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இன்டர்போல் இப்போது பாசில் ராஜபக்ஷ அவர்களை கைது செய்வதற்கான நீல அறிவித்தலை விடுத்திருப்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் டெய்லி மிரருக்கு தெரிவித்ததாக கூறி இந்த செய்தி இன்றைய தினம் அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்சவை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போல் சர்வதேச காவல்துறையின் உதவியை பெறுவதற்கு சட்ட நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. தற்போது அவர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. எனவே அவருக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் இன்டர்போல் நடவடிக்கைகள் குறித்த முக்கியமான சில விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையின் பல நீதிமன்றங்களில் அவர் முன்னிலையாக தவறியதால் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் மற்றும் மாத்தறை தலைமை நீதிவான் நீதிமன்றம் ஆகியன இவருக்கு எதிராக கைது பிடியாணை பிறப்பித்திருக்கின்றன, அதாவது பிடிவராந்து பிறப்பித்திருக்கின்றன. 2014 ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் நிதியை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் மாத்தறை பிரவுன்சியில் பகுதியில் முறைக்கடன பணிப்பரிமாற்றம் மூலம் சொத்து வாங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது இதன்போது சுமத்தப்பட்டிருக்கின்றன. இதனிடையேதான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் தலைமையகம் இணைந்து அவரை இலங்கைக்கு கொண்டு வர இன்டர்போல் உதவியை நாடியிருப்பதாகவும் அத்துடன் அவரை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துவதற்கான இறுதி பணிகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியை இடம்பெற்றிருப்பதற்கான ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் மேற்கோள் காட்டி இதற்கான பணிகள் இப்போது தீவிரமடைந்திருக்கிறது. எனவே அவருக்கு எதிராக இந்த இன்டர்போல் ஊடாக எச்சரிக்கை, சிவப்பு எச்சரிக்கை அல்லது பிடிவிராந்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டு அவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் இப்போது இடம்பெற்று வருவதாக ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற விவகாரம் தொடர்பான செய்தி. சலேவின் ரிட் மனு மீதான உத்தரவு நவம்பர் 27 மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான உத்தரவு எதிர்வரும் நவம்பர் 27 விசாரணைக்கு பிரகடனப்படுத்தப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழா முன்னிலையில் நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாபி சடத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன விடயங்களை முன்வைக்கையில் அரசியலமைப்பின் 140 பிரிவின் கீழ் நீதிமன்றத்தின் எந்த ஒரு வழக்கு நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்குமான ஆதாரங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனவே இந்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உள்ளது என்று தெரிவித்தார். இச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனுதாரர் சுரேஷ் செலவின் கடவுச்சீட்டை நீதிமன்றம் சமர்ப்பித்ததோடு அதற்கு சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மேடைக சொல் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சுஹர்சி ஹேரத் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். எவ்வாறாயினும் குறித்த மனு தொடர்பான எழுத்து மூல சமர்ப்பணங்களை இந்த மாதம் 20 தாக்கல் செய்யுமாறும் நீதியரசர் குழாம் இரு தரப்பினருக்கும் உத்தரவு பிறப்பித்திருந்த விடயங்கள் முக்கிய தீர்ப்பும் நவம்பர் 27 அறிவிக்கப்படும் என்பதாகத்தான் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் நீதிமன்றம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதிகரணியட்ட அபாசகலாத விமல் டெஹரேவு பரீட்சணையாக் உசாவியன் போலீஸ் பதியிட்ட நியோகம் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதற்கான நீதிமன்றத்தை அவமதித்தாரா விமல், அதற்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் போலீஸ் பாதிபருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காலம். கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம நேற்று தினம் போலீஸ் பாதிபருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். குறிப்பாக ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சந்தேக நபராக நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இப்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அண்மையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையிலான, நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரா என்பது தொடர்பாக ஆராய்ந்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் அதிபருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் லங்கா தீப் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இப்போது இந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீஸ் அதிபருக்கு உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் லங்கா தீப் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக நீதிமன்ற விவகார செய்தியாக இருக்கிறது. பாத்தாலே கூட்ட ஹொர பாஸ்போர்ட் ஹெதுவை ஆகமன சாக்கார பாலக்கவரைய டெலே என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதுரமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் குடிவரவுத்துறை உதவி கட்டுப்பாட்டாளர் புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சட்டவிரோத கடவுச்சீட்டு தயாரிக்க உதவியாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் குற்ற புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையில் உள்ள குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கம்பஹாவைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுவதோடு குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் உசாவியன் தரு கெலவு போலீஸ் லோக்கோ திதெனா தனத்துருவலின் இவத்தட்ட என்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு கமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் மூவர் உடன் அமலுக்கு வரும் வகையில் அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படுவதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காண அவருடைய பதவிகளை பறிக்குமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இப்போது என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். உச்சநீதிமன்றம் போலீஸ் தலைமையகத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதான செய்தி பிரதானமாக வந்திருப்பதை காணலாம். இதற்கு முக்கியமான காரணம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் பிரதான போலீஸ் பரிசோதகர் மூவராக இருந்த இந்த அதிகாரிகளுக்கு அமைச்சரவை தீர்மானத்தின் ஊடாக அவர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் போலீஸ் ஆணைக்குழு இந்த பதவி உயர்வு வழங்கியதூடாக அடிப்படை உரிமையை மீறியிருப்பதாக தீர்ப்பளிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் அந்த விடயத்தில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்ட விவகாரம் சட்டவிரோதமான தெரிவித்து அவருடைய பதவி உயர்வை ரத்து செய்யுமாறு போலீஸ் அதிபருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். சட்டவிரோதமாக ஈட்டியதாக சந்தேகிக்கும் 140 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் என்பதாக ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்கள் மற்றும் பணத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்களுக்கு சொந்தமான சுமார் 140 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினால் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வத்தலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெறப்பட்ட வருமானத்தை கொண்டு சொத்துக்களை குவித்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், குடு சலிதுவின் பண சேகரிப்பாளர் மனைவியுடன் ரத்னாலயின் கைது, 63 லட்சம் ரூபாய் பணமும் ஹெரோயினும் மீட்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான சலிந்து மல்ஷித்த குணரத்ன எனப்படும் பானந்துறை குடு சலிந்து என்பவரின் பண சேகரிப்பாளராக செயற்பட்ட நபர் ஒருவர் அவரது மனைவியுடன் கல்கிசை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்மலானை விமான நிலையின் சந்திக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு ஹெரோயின் போதைப் பொருளை விநியோகித்ததோடு போதைப் பொருள் விற்பனை பணத்தை அரவிடு கொண்டிருந்த போதே குறித்த இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகமிருந்து 63 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 15,055 மில்லிகிராம் ஹெரோயினும் நவீன பணம் என்னும் இயந்திரம் இளத்திரணியில் தராசு மற்றும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் நிறுவனமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், தெமட்டகுடை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் குடு அஞ்சுவின் சகா விசாரணைகளில் அம்பலம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. தெமடகுடையில் இனம் தெரியாத சந்தேக நபர் ஒருவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் என அறியப்படும் குடு அஞ்சுவின் தரப்பினரின விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. பாதாள குழுக்களிலான மோதல் காரணமாக கஞ்சிப்பான இம்ரானினும் முகமது நஜீம் முகமது இம்ரானின் தரப்பினரால் இந்த குற்றச்செயல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, தெஹிவளை சிறுவர்கள் படுகொலை சம்பவம், பிரதான சந்தேக நபர் உட்பட மூவர் கைது என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தெஹிவளை சிறி சங்கபோ மாவட்ட பகுதியில் கடந்த 11ஆம் தேதி வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இரு சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தாக்குதலை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் மற்றும் குற்றச்செயலுக்காக உதவிய மேலும் இரு சந்தேக நபர்களும் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைக்குண்டு தாக்குதலை தொடர்ந்து பாதாள குழு உறுப்பினர்கள் என அறியப்படும் போதியாவத்த அவிஷ்க மற்றும் கொஸ்மல்லி ஆகியோர் தனக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கி பிபில பகுதிக்கு தப்பிச் செல்லுமாறு கூறியதாக பிரதான சந்தேக நபர் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. கல்கிசை பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள 27 ஹோட்டல்கள் 2 வாரங்களுக்குள் அகற்றப்படும் என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கல்கிசை கடற்கரையோரத்தை அண்மித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 27 சட்டவிரோத ஹோட்டல்கள் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் முழுமையாக அகற்றப்படும், சட்டத்தின் பிரகாரமே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற காணி உரித்து பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். பொதுமக்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் காணி உரித்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஊடாகவே காணி முறைகேடு நடைபெற்றன. அரசியல் தலையீடுகள் தான் இவ்வாறான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. பொலனுறை மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் சந்திரசேன துமி திசாநாயக்க ஆகியோர் அரசியல் அதிகாரத்தோடு அரச காணிகளை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராகவும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பிரதான பேசுபொருளாக காணப்பட்ட மல்வானை சொகுசு இல்லம் மற்றும் காணி கதிர்காமம் பகுதியில் சொகுசு இல்லம் மற்றும் அதனுடன் காணி அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. மல்வானை இல்லத்தை பல்கலைக்கழக விடுதியாக மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருட காலத்தில் 1 அடி நிலத்தை கூட சட்டவிரோதமான முறையில் எவருக்கும் வழங்கவில்லை. காணி வழங்கல் நடவடிக்கை சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படுகிறது. கல்கிசை கடற்கரையோரத்தை அண்மித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 27 சட்டவிரோத ஹோட்டல்கள் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் முழுமையாக அகற்றப்படும், சட்டத்தின் பிரகாரமே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். மரண தண்டனையிலிருந்து மகனை விடுவித்து தாருங்கள், மடிப்பீச்சை கேட்பதாக அனோஜனின் தாயார் கண்ணீர் மல்க உருக்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனது மகன் செய்தது தவறுதான், அதனை மன்னித்து எனது மகனை விடுவித்து தாருங்கள். அதற்காக சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் கோரிக்கை விடுக்க வேண்டும். இதற்கு நாட்டின் அனைத்து தரப்பினரும் உதவி செய்ய வேண்டும். இதை உங்களிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு மடிப்பிச்சையாக கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனின் தாயாரான சிவராசா யோகலட்சுமி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சமூக ஊடகத்தில் நபிகள் நாயகம் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்த குற்றச்சாட்டில் 5 ஆண்டுகள் சிறுதண்டனையும் 3 மில்லியன் சவுதிரியாலும் தண்டனையாக விதிக்கப்பட்ட நிலையில் தான் இவ்வாறு அவருக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் தான் அவர் மேற்கொண்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சவுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு இந்த மரண தண்டனையை விதித்திருக்கிறது. குறித்த தீர்ப்பு அளிக்கப்பட்டதன் பின்னர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட சிவராசு அனோஜன் தனது குடும்பத்தினருக்கு குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதை அடுத்து அவரது தாயார் உள்ளிட்ட குடும்பத்தினர் மேற்கொண்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து நட்பட்டி முனையில் உள்ள இல்லத்திலிருந்து அனோஜனின் தாயார் வெளிப்படுத்திய கருத்துக்களின் போதே மேற்கொண்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். எனது மகன் செய்தது தவறுதான், அதனை மன்னித்து எனது மகனை விடுவித்து தாருங்கள். அதற்காக சவுதி அரேபியாவிடம் அரபிய அரசாங்கத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் கோரிக்கை விடுக்க வேண்டும். இதற்கு நாட்டின் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். இதற்காக உங்களிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு மடிப்பிச்சையாக கேட்டுக்கொள்கின்றேன். நான் 10 மாதம் சுமந்து வளர்த்த எனது மகனை மீட்டுத்தாருங்கள். எனக்கு எதுவும் வேண்டாம், அவரை என்னிடத்தில் ஒப்படைத்தாலே போதும். தயவு செய்து மன்னிப்படைத்து அவரை எம்மோடு இணைத்து விடுங்கள் என்று அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பது காணலாம். அடுத்து இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து மேலும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அனோஜனின் விடுதலைக்கு கட்சி தலைவர்கள் கூட்டாக கோரிக்கை, முன்வைக்க ஆலோசனை என்பதாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசு அனோஜனின் விடுதலைக்காக பாராளுமன்றத்தை பிரிவு செய்யும் கட்சித் தலைவர்கள் கூட்டாக கோரிக்கை ஒன்றை முன்வைக்க வேண்டும் என்று ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் சிவராஜ் அனோஜனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமே அவரது குடும்பத்தினர் உறுதி செய்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜினகுமார் பொன்னம்படம் மேற்படி ஆலோசனையை முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. அமைச்சர் விஜித் ஹேரத்துடன் அனோஜனின் விடயம் சம்பந்தமாக உரையாடிய போது அவரது விடுதலைக்காக உடனடியாக அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து குறித்து செயற்படுவதற்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாகும் நிலையில் அன்றைய தினம் தாமதமின்றி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தினை கூட்டி அனோஜனின் விடுதலைக்காக ஏகோபித்த தீர்மானம் ஒன்றை எடுத்து அதனை சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு இருக்க இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஃபாரின் மினிஸ்டர் ரைசஸ் கன்சர்ன் ஓவர் ஸ்ரீலங்கன் ஃபேசிங் டெத் சென்டென்ஸ் இன் சவுதி அரேபியா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் தலைப்பிட்டிருக்கிறது. எனவே சவுதி அரேபியாவில் இலங்கையருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மரண தண்டனை தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்தும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு ராஜதந்திரமான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு தூதரகம் ஊடாக இது தொடர்பான விடயங்களை கவனித்து வருவதாகவும் தொடர்பாக கவனம் செலுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெற்ற செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

நாட்டின் சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றொரு செய்தி, மத்திய வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு வடக்கே உருவானது தாளமுக்கம். யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. மத்திய வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு வடக்காக தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் நா பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். இதுரவில் அவர் தெரிவிக்கையில், உருவாகியுள்ள தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரு புயலாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடக்கலாம். இது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் கஞ்சாம் மாவட்டத்தில் உள்ள பெரம்பூர் பிரதேசத்துக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயலாக மாறினால் பங்களாதேஷ் வழங்கிய அர்னாப் என்ற பெயர் வழங்கப்படும். இந்த புயலினால் அரபிக்கடலின் ஈரப்பதன் மிக்க காற்று இலங்கையின் தென்மேற்கு பகுதி ஊடாக வங்காள விரிகுடாவை நோக்கி ஈர்க்கப்படும் வாய்ப்புள்ளதனால் இன்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இலங்கையின் மேற்கு, தெற்கு, சப்ரகம்புவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அதேவேளை தற்போது வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு கிடைக்கும் வெப்பச்சலன மழை இன்று பல பகுதிகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. இது எதிர்வரும் 23ஆம் தேதி வரை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்னினோ மற்றும் இந்து சமுத்திர இருமுனையின் காரணமான வங்காள விரிகுடாவில் தாளமுக்கங்கள் உருவாவதற்கான ஏதுநிலைகள் தோன்றியிருக்கின்றன. வங்காள விரிகுடாவில் கடல் மேற்பரப்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஆகவே எதிர்வரும் டிசம்பர் வரை 7 தாளமுக நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் ஆரம்ப கட்டமாக தற்போது உருவாகியுள்ள தாளமுகத்தை கூறலாம். எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பெரும் மழையோடு கூடிய வெள்ள அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் இருப்பதையே அனைத்து மாதிரிகளும் வெளிப்படுத்துவதாகவும் பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று இன்றைய லங்காதீவ பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வில்பத்துவே குபுகஸ் பன்சியா கினித்தியலாம், வில்பத்துவே குபுகாஸ் கினித்தீவியுமே அமாத்தாங்கியின் பரீட்சணையாக் என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எனவே இந்த வில்பத்து தேசிய வனப்பூங்கா எல்லை வளையத்தில் அமைந்திருக்கின்ற வனாத்து வில்லுவ பழைய எழுவான்குளம் நெலும் வெவ என்று சொல்லப்படும் நெலுங்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான கும்புகஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான நீரை சேமித்து வைக்கின்ற மிக முக்கியமான சுற்றாடலுக்கு தேவையான இந்த மரங்கள், 500க்கும் அதிகமான மரங்கள் சில இனம் தெரியாத நபர்களால் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சம்பவமானது சுற்றாடலுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சுற்றாடல் பிரதி அமைச்சர் என்டன் ஜாய்கொடி சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி தொடர்பான தகவல் வெளியாகியிருந்தது. எனவே கும்பகஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மரமானது நீரை தாங்கி பிடித்து வறட்சி தடுப்பதற்கான ஒரு மரம். எனவே அவ்வாறான ஒரு முக்கியமான சுற்றாடலுக்கு தேவையான ஒரு மரத்தை திட்டமிட்டு சிலர் இவ்வாறு அளித்திருப்பதான ஒரு தகவலும் வெளியான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்களம், அதே போல வன பாதுகாப்பு திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம்,

நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. மட்டக்குழி கோர விபத்து, சந்தேக நபரான கார் சாரதி கஞ்சா பயன்படுத்தவில்லையாம், அவரது சட்டத்தரணி வாதம் என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். மட்டக்குழி கந்தவுட பகுதியில் கார் ஒன்று 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களோடு மோதியதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைதான சந்தேக நபர் சம்பவம் இடம்பெற்ற போதும் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கவில்லை என சந்தேக நபர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றில் இவ்வாறு தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். மேற்படி வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது மன்றில் முன்னிலையான விசாரணை அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கையில் சந்தேக நபர் செலுத்திச் சென்ற மின்சாரத்தால் இயங்கும் கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக முன்னோக்கி பயணித்துள்ளது. தானாகவே வேகத்துடன் முன்னோக்கி சென்றமையினால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் வாகனத்தின் இயந்திரம் அல்லது தொழில்நுட்பம் அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதா என்பதை கண்டறிவதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் நிபுணர் குழுவினரால் குறித்த கார் பரிசோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது. அத்தோடு வைத்திய குழுவின் மூலம் சந்தேக நபரின் மனநிலை தொடர்பான மதிப்பீட்டை பெறுவதற்கும் எதிர்பார்த்திருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது சேவை பெறுநர் மதுபானம் அல்லது சட்டவிரோத போதைப் பொருளையோ ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை, அஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்க்கான ஆயுர்வேத மருந்துகளை எடுத்து வருபவர், போலீசார் மேற்கொண்ட போதைப் பொருள் பரிசோதனையின் போதும் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிய வந்தமைக்கு அம்மருந்துகளே காரணம், எனது சேவை பெறுநர் செலுத்திய காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என்பதாக அவருடைய சட்டத்தரணி வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். இதனிடையே சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதால் பொதுமக்களிடையே அமைதியின்மை ஏற்பட வாய்ப்புள்ளமையினால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என போலீசார் நீதிமன்றில் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் எதிர்வரும் 30 தேதி வரை இந்த சந்தேக நபரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட விவகாரங்களும் இங்கே முக்கியமான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணோம். இந்த சம்பவமானது கோர விபத்தாக பதிவாகிறது கடந்த 2 தினங்களுக்கு முன்னர். எனவே இந்த முச்சக்கர வண்டி அதே போல மோட்டார் சைக்கிள்களில் இந்த கார் மோதியதில் அதிகளவான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 10 அதிகமானோர் தொடர்ந்தும் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான சந்தேக நபரான சாரதிக்கு விளக்க முறையில் நீடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: ரொம்ப சந்தோஷமா மீண்டும் நீங்க சந்தோஷிச்சாரல் நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ளலாம். நீங்களும் இந்த காலை பொழுதில் உங்களோட வாழ்த்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க 0-3-2-7-5-0-0-1 அல்லது 0-3-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா 0-7-6-0-4-7-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்க சந்தோஷிச்சாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை நீங்க அல்லது உங்களோட வாழ்த்துக்களையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3114வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 9-60-61-70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 9-60-61-70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் மூன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,33,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,02,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 5,000வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 23, 56, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 10, 23, 56, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,79,89,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 10,05,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3,288வது சுப்பபோல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 26, 54, 55, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 26, 54, 55, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட சூப்பர் கேஷ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 9, 0, 3, 1, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 0, 3, 1, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,87,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,83,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 5,449வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 2, 58, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 2, 58, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 6, 9, 0, 3, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 9, 0, 3, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,43,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,24,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 2,464வது கப்ருக்கல்லொத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 21 வெற்றி இலக்கங்களாக 10, 56, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 21 வெற்றி இலக்கங்களாக 10, 56, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,64,51,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,70,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,022வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 0, 5, 8, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 0, 5, 8, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,46,380 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,04,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 496வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 8, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 8, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,49,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 1,118வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 29, 31, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 29, 31, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,65,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: மலேக மண்ணில் மக்களோடு மக்களாய்

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM பறக்குதா?
1: அடுத்த நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 430வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 22, 49, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 22, 49, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0, 6, 6, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 0, 6, 6, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,02,500 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த தங்க நாணயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,556வது கொவிசத்தல்லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 2, 24, 43, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 2, 24, 43, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 87,09,240 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,38,86,975 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,314வது மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 3, 5, 9, 0, 8, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 3, 5, 9, 0, 8, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,21,35,200 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,43,34,880 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,344வது தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 41, 60, 74, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 41, 60, 74, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 53,79,040 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,50,09,346 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 2,662வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்களாக 10, 14, 17, 19 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்களாக 10, 14, 17, 19 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 77,19,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக 30,06,80,116 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,623வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 8, 19, 32, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 8, 19, 32, 42 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசல்கள் 15 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,49,220 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,89,993 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தவையின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 889வது அத சம்பத்தவியின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 0, 8, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 0, 8, 1 தெறிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,79,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 582வது ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 4, 7, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 4, 7, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 38 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 67,89,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சுபவேளைகளாக நல்ல நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4:33 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:33 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் பயம், மிதுனம் கவலை, கடகம் ஆதரவு, சிம்மம் பணிவு, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு தாமதம், மகரம் நற்செயல், கும்பம் மேன்மை, மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் பயம், மிதுனம் கவலை, கடகம் ஆதரவு, சிம்மம் பணிவு, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு தாமதம், மகரம் நற்செயல், கும்பம் மேன்மை, மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்:
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
5: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
6: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
7: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
8: மலையக மண்ணில் மக்களோடு மக்களாய்

நம்ம சந்தோஷமாக சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கினோடாக வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இனிய காலை நேர வணக்கங்களோடு கிணியத்தனை கோல் போன்லேருந்து குரு இணைந்திருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சங்கர் இன்பகரமான இதமான இனிய காலை வணக்கம் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்துக்கிறதாக சொல்லியிருக்காரு பவன் வட்டக்குடையிலேருந்து வந்திருக்கிறாரு விமலேந்திரன். அடுத்ததாக காலை நேர வணக்கம் சங்கர் நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லி கழுதாவிலிருந்து சுந்தரம் ஷக்லா இணைந்திருக்கிறாங்க. பசரையூர்லேருந்து AS பாலச்சந்திரன் இணைந்து காலை வணக்கங்கள் தெரிவித்திருக்கிறாரு. வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பருத்தித்துறையிலேருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவலப்பட்டிலேருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. வளர்ந்திருக்கும் காலை பொழுதில் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வெல்லவத்தை. ரஜி நிலானி காருண்யா புஷ்பா எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இனிய காலை நேர வணக்கங்களோடு தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு. காலை வணக்கங்களோடு பன்னைப்புரத்திலேருந்து மணிகண்டர் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அலங்கார ராஜ் வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அண்ணா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஷிபா மிஷ்மிதா சரண்யா யோகராணி விஜயா ரமேஷ் தமிழ் செல்வம் அனைவருக்காகவும் பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி திறனிகளிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் சந்தோஷார நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நன்றி. பேர்வலையிலிருந்து அகமது நகர்லேருந்து நசார் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலேருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. திரு வந்திருக்காங்க. எட்டியாவத்தை யோகா வந்திருக்காரு. ஸோ நாங்களும் வந்து இன்றைய தினம் இந்த சந்தோஷாரிலிருந்து விடைபெற்று போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அடுத்ததாக உங்க எல்லாரோடையும் சேர்ந்து குட்டி செய் மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்காங்க சிறு உலகத்துக்காக நம்ம ஜிஆர். இன்னமொரு நிகழ்ச்சியில் இன்னமொரு நாள் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர். இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சிறுவர் உலகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நஞ்சியார் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6, 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா www.wasanthamfm.lk பக்கம் இணைந்திருக்கலாம். நீண்ட நாள் முழுக்க எக்கச்சக்கமான நல்ல நல்ல பாடல்களை உங்களுடைய காதுகளுக்கு ஒலிக்க ஆரம்பிக்கும். எனவே கேட்டுட்டே இருக்கலாம். இந்த விடுமுறையை ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, அதே போல ரொம்ப ஆக்டிவா நீங்க வந்து உங்க வசந்தத்தோடு இணைந்து கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கும். சோ விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால எல்லாருமே வீட்டுல இருப்பீங்க. சோ நல்ல கிளைமேட் கூட. சோ அந்த நேரத்துல குட்டீஸ் எல்லாம் ஏலியா எழும்பிருப்பீங்க. எழும்பாதவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு இருங்க. சோ நீங்க பேச போறீங்க உங்க சிறுவர் உலகத்துல. சோ சந்தோஷமா, உற்சாகமாக, எனர்ஜிக்கா இந்த புத்தம்புதி ஒரு காலை பொழுத சிறுவர் உலகத்தோடு இணைந்து என்ஜாய் பண்ணலாம். சோ குட்டீஸ், சோ லிசன் பண்ணுங்க. சோ உங்களுக்காக ஸ்பெஷல் மூமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சோ கால் பண்ணுங்க. அதே நேரத்துல வாட்ஸ்அப் இலக்கங்கூட இருக்கு. அதோடாக கூட நீங்க உங்களை பத்தி நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்களா, பாடலாம் பிடிச்சிருக்கா, இல்ல இந்த இடத்துல நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. நானும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். சோ கால் பண்ணுங்க. பீஸ் எல்லாம் குட்டீஸ், 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1 கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இலக்கத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0-760-47-102-6 வாட்ஸ்அப் நம்பர். சோ எங்க இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். சூப்பரான பாடல்கள் எக்கச்சக்கமாக வர இருக்கிறது. 10 மணி வரைக்கும் நீங்க கேட்டு இருக்கலாம் உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவிசாவளையிலிருந்து அதிஷ்டா. அதிஷ்டா, அதிஷ்டா, அதிஷ்டா, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: விஷ் யூ ஹாப்பி பர்த்டே.
1: தேங்க் யூ அக்கா.
0: ஓகே, சூப்பரா இந்த விடுமுறை நீங்க என்ஜாய் பண்ணணும். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல?
1: கேக் வெட்டணும்.
0: எத்தனை மணிக்கு வெட்ட போறீங்க?
1: 6 மணிக்கு அக்கா.
0: 6 மணிக்கு? அந்த மார்னிங் 6 மணிக்கா இல்ல ஈவினிங் 6 மணிக்கா? ஈவினிங் 6 மணிக்கு விட்டு போறீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டுங்க, போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. ஓகேவா?
1: சரி அக்கா.
0: ஓகேடா ஓகேடா. எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க இன்னைக்கு? அம்மா அப்பா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன கிஃப்ட் தந்தாங்க? சரி ஓகே ஓகே. 6 மணிக்கு வரும், நிறைய கிஃப்ட் இல்லையா? ஓகேடா ஓகேடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிடுங்க
1: தானே?
0: ஓகே, அதுவே எனர்ஜி ட்ரிங்க் தான். சரி சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் காலேஜா வந்திருக்கீங்க, என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே சொல்லுங்க.
1: அணிவது சைவ சமயத்தவர்களின் கடமையாகும். சிவசிவ என்று சொல்லி திருநீரு பூச வேண்டும். வலது கையின் நடு மூன்று விரல்களாலும் விபூதியை எடுத்து நெற்றியில் பூச வேண்டும். ஔவையார் நீரில்லா நெற்றி பால் என்றார். கை கால் முகம் கழுவிய பின்பும் குளித்த பின்பும் திருநீர் பூசுவோம். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் இச்சிலைக்கு செல்லும் போதும் திருநீர் பூசுவோம். சரியக்கா.
0: ஓகே, நன்றி நன்றி, சூப்பரா இருந்தது, நல்லா சொல்லிருந்தீங்க. சரி, அடுத்த வீக் மீட் பண்ணுவோம். சூப்பரா பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா?
1: அக்கா பேசுறேன் அக்கா.
0: குடுங்க.
2: ஹலோ அக்கா.
0: அக்கட பேர் என்ன?
2: ஹார்த்தி ரஷன்.
0: அக்கா என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 5.
0: வாவ், சூப்பர். இந்த முறை ஸ்காலர்ஷிப் எழுந்தீங்களா?
2: ஓகே.
0: பாஸ் தானே?
2: ஓகே
0: ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
2: ஆத்தி தொடியும் பொருளும்.
0: ஓகே சொல்லுங்க.
2: கண்டொன்று சொல்லே, பார்க்காதவற்றை
1: பார்த்ததாக பேசாதே. ஜயம்பட உரை. இனிமையாக பேசு. இணக்கம் அறிந்து இணங்கு. ஒருவரின் குணங்களை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். சித்திரம் பேசே. பொய்யானவற்றை மெய் போல் பேசாதே. தேசத்தோடு ஒட்டி வாழ். உன் நாட்டு மக்களுடன் ஒற்றுமையாக வாழ். நுண்மை நுகரே. நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாதே. நேர்பட ஒழுகு. ஒழுக்கம் தவறாம நேர்வழியில் நட. பேதைமை அகற்று. அறியாமையை போக்கு. பெரியாமை துணை கொள். அறிவில் சிறந்த பெரியோர்களை துணையாக கொள். வித்தை விரும்பு. கல்வியாகிய நட்பொருளை விரும்பு.
0: நன்றி. ஓகே, வாவ் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் சூப்பரா சொன்னீங்க. சரி, எல்லாரும் இணைத்துக்கொண்டு சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். நன்றி. ஓகேடா, பாய் பாய். சரி, இதே போல நீங்களும் பேசலாம், மலப்பேட் படுத்துங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்கும் சுபரான ஒரு பாடல் ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்துக்காக கேட்டீங்க. நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நிரம்பி பொழுது காலை 8:18.
1: கொஞ்சம் தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் மனதில் வசந்தம் FM.
2: பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: ஓகே, ஆனந்த குயிலின் பாட்டு தினம் உங்களின் வீட்டுக்குள்ளதான் சொல்ற எக்கச்சக்கமான பாட்டு உங்களோட வீட்டுக்குள்ள வரும். 102.6 102.8 உங்க வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். குடிஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் மழை பெயர் படுதுங்க தொடர்ச்சியாக. ஓகே குடிஸ் ரெடி ஆயிட்டு இருங்க. ஸோ எலும்பாதவங்களா மறுபடியும் சொல்ல எலும்புக்கு. ஸோ போன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0131 2705 0001. கதை போல 0131 2705 1111 கால் பெயர் படுத்துங்க, பேசலாம். இப்போ எங்க கூட பேசுறதுக்கு முதல்ல நாங்க வந்துட்டு ஒரு அழகான குட்டி குட்டீஸுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பொதுவாக எங்க குட்டீஸுக்கெல்லாம் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே பயம் இருக்கும். ரொம்ப ஜாலியா ஹாப்பியா போவாங்க ஸ்கூலுக்கு. அந்த இன்டர்வெல் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கும் போதும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவும் மேக்ஸ் பாடம் அப்படின்டா இன்னும் பயமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கிரேட் செவன்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாணவன் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த மேக்ஸ் பாடம் இருக்குதானே, மேக்ஸ் பாடம் அப்படின்னு சொன்னாலே பயம்தான். கணக்கு பாடம் அப்படின்றாலே அவனுக்கு பயம்தான் வரும். ஒவ்வொரு தடவையும் இந்த கணக்கு செய்யும்போது அவனுடைய பென்சில் வந்து உடைந்து போகும். அப்போ என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த பென்சில்ல தான் பேய் இருக்கு, அதனால தான் இந்த பென்சில் நம்ம கணக்கு பாடம் செய்யும் போது உடைந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் டீச்சர் சொன்னாங்க, அந்த பையனை அழைச்சி, உன் பென்சில் உடையல, நீ பயத்தில் அழுத்தி பிடிக்கிறதுனால தான் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க டீச்சர். ஓகே, மறுநாள் அந்த மாணவன் பென்சிலை வந்துட்டு லேசாக பிடிச்சான், பயப்படாமல் எழுதினா கணக்கும் சரியாக வந்துடுச்சு, பாஸ் பண்ணிட்டான். ஓகே, நல்லா செஞ்சு நல்லா பாஸ் பண்ணிட்டான். இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பாடம் கஷ்டம் இல்லை, நம்ம பயம்தான் கஷ்டமாக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு இலகுவாக எடுத்து நாங்கள் நினைச்சு படித்தோம்னு சொன்னால் எல்லாமே ஈஸியாக முடியும், சக்ஸஸாக முடியும். ஓகே, எதுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கிளாஸில் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறோம்னாலும் சரி, நாங்கள் பயத்தை விட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இது வந்து என்னால் முடியும் லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் இறங்கி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எங்கள் கூட பேசுகிறதுக்கு இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்கலாம். இப்ப யார் வந்திருக்கீங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து சைட்ரின்
0: பேசுறேன். சைட்ரின், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லை.
0: ஏன் சாப்பிடல?
1: அம்மா வந்து சமைக்கலங்க.
0: ஓகே ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்பி நீங்க என்ன சொல்லுங்க?
1: 7 மணிக்கு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லம். சரி, இன்னைக்கு விடுமுறையா வீட்ல?
1: என்ன
0: சொல்லி காட்ட போறீங்க?

0: நன்றியும் எப்போது கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட நீரை வேர் மூலம் உண்டாலும் நன்கு தளராது வளர்ந்துள்ள தென்னை மரம் வந்தீரை சுவையான இளநீராக தந்திருந்தது. அது போல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகரணம் கல் மேல் எடுத்து போல் காணுமே அல்லாது ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எடுத்துக்கு நேர். நல்லார்கள் நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எடுத்து செதுக்குவது போன்றது. அது எவன் அறியும் வர்ணம் என்று நிலைத்திருக்கும். அப்படி அல்லாது இருக்கும் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி எவருக்கும் பயன் தராது. அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களை போன்று பயனின்றி நிலைக்கால் போகும்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க, நல்லா தெளிவா இருந்தது, நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், அவ்வளவு அழகா சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றி சைட்ரன், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இந்த விடுமுறை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பாய். ஓகேடா, பாய். சரி, இதே போல பேசுறதுக்கு இன்னும் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. யாரு அவங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நீங்க யாரு?
2: ஹலோ, வணக்கம்.
1: ஓகே தேஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: விளையாடுங்க. ஏனென்றால் விடாதே கத்திக்கொள். உன் கடமை நன்றாக இருந்தால் உன் வெற்றியும் உறுதியாக இருக்கும் என்று.
1: ஓகே ஓகே, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இதே போல நாம மறுபடியும் சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சொல்லுங்க. ஓகேவா?
2: ஓகே அக்கா.
1: ஓகேடா, பாய்.
2: பாய் அக்கா.
1: சரி, ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப சூப்பரா எல்லா குட்டிஸும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்ப பாட்டு கேட்கலாம். அரண்மனை போ திரைப்படத்துக்காக வருகிறது இந்த பாடல். எல்லா குட்டிஸுக்கும் பிடிக்கும்.

0: அச்சோ பாட்டு முடிஞ்சாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை போக்கு பாட்டு கேட்டோம். சூப்பரான ஒரு பாடல் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 8:32.
1: மற்றும் இதர பரிசுகளையும்
2: செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
3: மக்கள் சூடிய
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகம் கேட்டுக்கொண்டு பாடல் அது ரோஜா திரைப்படத்துக்காக ரஹ்மான் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். அது குட்டீஸுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். அதை சாப்பிடணும், அதை விளையாடணும், அங்க போகணும், இதை வாங்கி கொள்ளணும், அம்மா கிட்ட எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இப்படி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சின்ன சின்ன கனவுகள் இருக்கும் இல்லையா. சோ அந்த கனவுகளை கூட நீங்க என் கூட சொல்லி கொள்ளலாம். சோ சூப்பரா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுமதில் இருக்கும் நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? கண்டில இருந்து யாரு பேசுவீங்க? உங்களுடைய அபிநயா. சொல்லுங்க அபிநயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஓகே, சூப்பரா காலையில எழுந்துட்டீங்க, சாப்பிட்டீங்க
1: தானே?
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா என்ன சொல்லி காட்ட போறீங்க
1: இன்னைக்கு?
0: ஓகே, சொல்லி காட்டுங்க. நன்றி, நன்றி. சூப்பரா, நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகேவா? ஓகே பாய். சரி, அவங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தார், இருந்தாலும் அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சோ தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ இந்த மனுதளத்துல கட்டாயமா நினைவுபடுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப வீட்டுல இருப்பாங்க நிறைய குட்டீஸ் இல்லையா. சோ விடுமுறை நாள் அப்படிங்கிறது நல்லா, சோ வெளியிடத்துக்கு போகணும், தூரத்துக்கு போகணும், அப்பா அம்மா கரைச்சு பண்ணி எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மழைகள் அல்லது வீதியில போகும்போது ஏதாவது குண்டும் குழியுமாக இருக்கும், பள்ளங்களா இருக்கும், இல்ல முன்னுக்கு வருகின்ற வாகனங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளா இருக்கும், எங்களுடைய வாகனத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இதெல்லாம் சரி பார்த்து நாங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்கூட்டியே ரெடி ஆயிட்டு ஆயத்தமாயி அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா வீதி விபத்துகள் ஏற்படும். எனவே இந்த வீதி விபத்துகள்ல இருந்து எங்களை குறைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கையாகத்தான், எதிர்கால சந்ததிகளுக்கு வீதி விபத்துகள் தொடர்பாக தெளிவூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாகத்தான் டேக் கேர் வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களை வீதி விதிமுறைகளை தெளிவாக அடைத்துடுத்து, அது மட்டுமல்ல வீதி விதிமுறைகள் தொடர்பான வெளிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள், குறு நாடகங்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. எதிர்காலத்துல அவங்க வந்துட்டு ஒரு வாகனத்தை வாங்கி கொள்ளும் போது அந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணும் போது வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM சொன்னியுடன் நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும்.

0: இதய திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து விழுந்திருக்கலாம். நிரம்பி பொழுது காலை 8:48.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இந்திரா திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவியல் விருது சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார்.

0: அவருக்கு அனுசரணை வழங்குவது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
5: புகையிரத தொழிற்சங்க போராட்டம் அரசியல் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக செயற்பட்ட தரப்பினரை இப்போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகளினால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்களின் சிரமங்களை குறைப்பதற்காக பயணச்சீட்டுகள் இன்றியும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். சப்ரகமு மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
4: வெளிநாட்டு செய்திகள்.
5: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஆகிய முன்னணி ஊடக நிறுவனங்களை வெள்ளை மாளிகையிலிருந்து தடை செய்வதாக அறிவித்துள்ளார். தனது ட்ருத் சமூக வலைதள பதிவில் அவர் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறித்த ஊடக நிறுவனங்கள் தமது நிர்வாக தொடர்பில் பொய்யான தகவல்களையும் புனைவு கதைகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறெனும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக குறிப்பிட்ட செய்திகளையோ ஆதாரங்களையோ அவர் வெளியிடவில்லை. இந்நிலையில் குறித்த செயற்பாட்டுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நமது அடுத்த மனித்தியால செய்தி அறிக்கையினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அனுத்திய ரசீதிகளுக்கு அனுசரணையை வழங்கியது.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8.
3: தங்கக்கட்டி இரு வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: வெயிலோடு விளையாடி வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டுமே சூப்பரான ஒரு பாடல். வெயில் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் குமாரனுடைய இசையில் நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மனத்தியாலத்தோடு நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் காலை 9:10 ஆகிக் கொண்டிருக்கிறது. சோ குட் டேஸ், நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பேற்படுத்துங்க. 0112 2775001 அதே போல 0112 2775001 அழைப்பேற்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சோ வாட்ஸ்அப்புக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த கிடத்தில இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, பாடலாம் பிடிச்சிருக்கிறா, நானும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அதுல போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, நான் வாசிக்கிறது தயாரா இருக்கிறேன். 0760-47-102-6 0760-47-102-6 எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. சோ சூப்பரான ஒரு பாடல், வெயில் சம்பந்தப்பட்ட பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சின்ன வயசுல நாங்க வந்துட்டு விளையாட போயிருப்போம் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு விளையாடுவோம், இல்லை ஃபங்க்ஷன் வீட்டில் விளையாடுவோம், ஸ்கூல் கலைஞ்சு வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை மாற்றாமல் விளையாடுவோம். ஸோ இப்படியெல்லாம் விளையாடிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிட்டு வீட்டை வரும்போது அப்பாவை விட அம்மா தான் நம்மளை அடி அடி அடின்னு அடிப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரையை போக்காட்டி மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை அழுக்காக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பிரச்சனை இல்லை, நம்ம ஏச்சை வாங்கலாம், அடியை வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கொள்ளலாம், ஆனால் விளையாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த விளையாட்டை நாங்கள் ரொம்ப சூப்பராக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடும் போது ரொம்ப எனர்ஜிக்கா இருக்கும், அதெல்லாம் ஒரு மெமரிஸ். பெரியவனாயிட்டு நீங்க சொல்லலாம், நான் இப்படி எல்லாம் விளையாடினேன் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மெமரிஸ் அப்படி வேணும்னு சொன்னா நம்ம விளையாடணும். ஓகே, விடுமுறையை நல்லா என்ஜாய் பண்ணணும். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இந்த மனத்தேலத்துல எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
1: ஹலோ,
0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். யாரு? கீர்த்தனா. வாவ் வாவ், நல்ல பேர். எங்க இருந்து பேசுவீங்க? ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா? ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அம்மா, அப்பா, அண்ணா, நான்.
0: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கறீங்க?
1: 2.
0: வாவ், சூப்பர். என்ன ஸ்கூல்?
1: கேடிக்கு தேவானந்தம் வித்யாலயம்.
0: ஓகே, தமிழ் மீடியமா? அப்ப நிறைய உங்களுக்கு கதை பாடலாம் தெரியும் இல்லையா? இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: இலங்கையின் மாகாணங்கள்.
0: ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
1: வடமாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், தப்ரகமோ மாகாணம், ஊவா மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த மாகாணங்களே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்காங்க. நீங்க இவ்வளோ அழகா பர்ஃபெக்டா சொல்லுங்க, சூப்பர் கிரேட் டூல இவ்வளோ அழகா சொல்லிருங்க. எதிர்காலத்துல நீங்க படிச்சுட்டு பெரியவளாகி என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? வாவ், அதுக்கான அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்தா நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது. நம்ம பாட்டு கேட்கலாமா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாரும் பேரையும் சொல்லுங்க. பாட்டு கேக்கலாம், நீங்க சொல்லுங்க. நம்ம வசந்த சிறுவர் உலகம் நிகழ்ச்சியில நான் இப்படி எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகேடா, பாய். இதே மாதிரி நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க, பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க சொல்லலாம். ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேட்டு மறுபடியும் இணைந்து கொள்ளலாம்.

0: திரைப்படமாக வித்யாசாகரன் இசையில் பாடல் கேட்டீங்க. நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 9:18.
1: நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: மொழி திரைப்படத்துக்காக நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம வசந்தத்தில் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதே போல www.vasanthfm.lk என்ற இணைப்பக்கம் கூட அமைந்து சுவரான பாடல்கள் வரும் நாள் முழுக்க என்ஜாய் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். இந்த விடுமுறையை நம்ம வசந்தத்தோடு இணைந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. ஓகே, நேரம் காலை 9:24 இருக்கிறது. இப்ப நாங்க நிந்த ஊர் பக்கம் போக போறோம். நிந்த ஊர் பக்கம் யாரு எங்க கூட பேச போறாங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தனா.
1: ஹலோ அக்கா.
0: ஹலோ, உங்களோட பேர் என்ன?
1: ஹலோ அக்கா.
0: ஹலோ,
1: கதிர்ஷா.
0: கதிர்ஷா, ஓகே. கதிர்ஷா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சாப்பிடுங்களா? ஓகே, அண்ணாஜிக்கா பேசணும். ஓகேவா? ரேடியோ கேட்டுட்டு பேசாம நீங்க போன்ல கேட்டுட்டே பேசுங்க. ஓகே ஓகே, சரி. இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, சொல்லி காட்டுங்க.
1: இலங்கையில் உள்ள மிக பெரிய மலை பீதுரு தாளகால மலை. இலங்கையில் உள்ள மிக நீளமான ஆறு மகாவலி கங்கை. இலங்கை

0: அவனொளி பாதமலை தேசப்படங்களில் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் குளங்கள் என்பனவற்றை பயன்படும் நிறம் நீளம் தேசப்படங்களில் காடுகளை குறிக்க பயன்படும் நிறம் பச்சை தேசப்படங்களில் மலைகளை குறிக்க பயன்படும் நிறம் கவிழம் தேசப்படங்களில் நிலங்களை குறிக்க பயன்படும் நிறம் மஞ்சள் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டு சிறிய நிலப்பரப்பு தீவு இலங்கையில் அழகான நீர்வீழ்ச்சி மின்னுற்பத்தின் முதன்மையான நீர்வீழ்ச்சி லட்சண பாதன் அதிக அளவான நீர்வீழ்ச்சிகளை கொண்ட மாவட்டம் இலக்கணபுரி.
1: வாவ் வாவ் சூப்பர் கதிஷா, நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டிங்க. நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
0: தரம் 5.
1: வாவ், எவ்வளவு விஷயத்தை சொல்லி காட்டி இருக்கீங்க, அவ்வளவு மெமரி பவர் உங்களுக்கு. சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா.
1: ஓகே, எல்லாரும் ஓகே, எல்லாரும் பாட்டு கேட்கலாம். நன்றி, பாய்.
0: நன்றி.
1: நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் மலைப்பேற்படுத்துங்க, பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச

0: 102.6 102.8 நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 9:31.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சூப்பரான பாடல். ஓகே, நீங்களும் இணைந்திருக்கலாம் நம்ம வசந்தத்தில் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு நாவலப்பேட்டையிலிருந்து தக்ஷாயினி. தக்ஷாயினி, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் சார்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இந்த விடுமுறையை என்ஜாய் பண்ண போறீங்க?
1: அம்மா குக் பண்ணிட்டாங்களா?
0: சரி, ஓகே. அப்ப நீங்க போயிட்டு முன்னெச்சு முடிய சாப்பிடுங்க, ஓகேவா? சரி, ஓகே. கிரேட் 7 படிக்கிறீங்க, பெரிய பொண்ணு. நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: புதிய ஆர்த்தி சொல்லி.
0: ஓகே, சொல்லி காட்டுங்க.
1: தொன்மைக்கு அஞ்சேல், பழைய மூட நம்பிக்கைக்கு அஞ்சாதே, தோல்வியில் கலங்கே. தோல்விகள் இழப்புகள் ஏற்படும் பொழுது மனக்கலக்கம் கொள்ளாதே, தவதினின் இடம் பொறி, நல்ல செயல்களை நாள்தோறும் செய், நன்றி கருதி நல்லவற்றை கருதி கொள்க, நாளெல்லாம் வினை செய், நாளின் எல்லா நேரங்களிலும் வேலை செய், நினைப்பது முடியும், உறுதியான எண்ணம் இருக்குமானால் அது வெற்றியாக முடியும். நிதி நூல் பையில் சரியான தர்மங்களை போதிக்கும் நூல்களை பல முறை படி, நுனி அளவு செல், எந்த விடயத்திலும் இறுதி வரை சென்று முயல்க. நூலினை பருந்துனர், நூல்களில் உள்ள விடயங்கள் நல்லவை தீயவை என பிரித்து பார்த்து உணர்ந்து கொள்க. நெற்றியில் துறக்கே, தலிப்புணர்வினால் வெற்றியின் துறக்கம் விழ செய்யாதே. நேர்பட பேசு, நேர்மையாக வெளிப்படையாக பேசுவாயாக. நயம்புடை,
0: நீங்களும் அழைப்பேற்படுத்தி பேசலாம். இப்ப பாட்டு கேட்கலாம்.

நல்ல பாடல் சேதுபதி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சுவரான ஒரு பாடல் ஒலி தோய்ந்தது. அதாவது நாங்க வீதியில பயணிக்கும் போது, நாங்க பாதசாரி ஆகட்டும், வாகன ஓட்டுநர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, மிக பொறுப்புடனும் அவதானத்துடன் நாங்க செயற்பட வேண்டும். ஏன்னு சொன்னா நாளுக்கு நாள் வீதி விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே பொறுப்பு வாய்ந்த ஊடகம் சுயாதீன தொலைக்காட்சி ஐடிஎன் என்பதனால இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேக் கேர் வேலை திட்டங்கள். எனவே வீதி விதிமுறைகள், வீதி விபத்துகளில் இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி எக்கச்சக்கமான வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியாக எடுத்திருக்கும் போது அவர்கள் எதிர்காலத்தில் வீதி விபத்துகளை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஐடிஎன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி லக்கண்ட் எஃப்எம் அனுசனையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து நீங்க டாப் சாட் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. இன்றைய நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு குட்டீஸுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய மகுடமே கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் பயணிகள் அனைவரும் இன்று முதல் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் வெளியிடப்பட்ட நடைமுறைகளுக்கு அமைய அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. சில வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்களுக்கான ஆசனப்பட்டிகள் இல்லாத காரணத்தினால் அது தொடர்பான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இந்நிலையில் பின் இருக்கைகளில் ஆசனப்பட்டிகளை பொருத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு வருட கால அவகாசம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலன்பெயர்வு தகவல் மையத்தின் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் தலைமையில் மாவட்ட செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. 2025-2026 ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டம் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் கொள்கை அபிவிருத்தி மையம், வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, சட்டப்பூர்வமான மற்றும் ஒழுங்குமுறையான புலம்பெயர்வு தொடர்பான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்குதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் சமூகமட்ட ஆதரவு நெறிமுறைகளை வலுப்படுத்தல் ஆகியன திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். யுக்ரைன் மீதான யுத்தத்தை கருத்தில் கொண்டு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்க காங்கிரசின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் அவசர கால சட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையொப்பம் விட்டுள்ளார். குறித்த சட்டமானது ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளையும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சிரேஷ அதிகாரிகளையும் இலக்காக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் தடைகளிலிருந்து தப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் நிலப்படை கப்பல்களை இலக்கு வைக்கும் சட்டம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு பெருமளவில் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரை தீர்வு வரிகளை விதிக்கும் அதிகாரத்தை ட்ரம்புக்கு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நமது அடுத்த மனித்தியால செய்தி அறிக்கையினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நிர்வாகியின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். சனிக்கிழமை காலையினாலே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் இந்த வாரத்தோட வேலைகளை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுறவங்க, இன்னொரு பக்கமா இன்னைக்கு பிசினஸ் கவனிக்கிறவங்க, ஷப்ப ஓபன் பண்ணி இப்ப வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுல இப்ப சனிக்கிழமை அப்படின்னு சொல்றதுனால வேண்டி பரபரப்பா எல்லாரும் வேலையெல்லாம் செய்துட்டு இருப்பாங்க, ஹோட்டல்ல இருக்கிறவங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க. இப்படி எல்லோருடைய மைண்ட் செட்டையுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக நானும் வந்துட்டு டாப் சேர் நிகழ்ச்சியோடு மதியம் ஒரு மணி வரைக்கும் இருந்திருக்க போறோம். இந்த வாரமும் பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளினுடைய நடுப்பகுதியில் இருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்குமே எம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான் ஒண்ணுக்கொண்ணு போட்டியிடவும் இருக்குது. கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் ரொம்ப பரபரப்பான ஒரு போட்டி நிலவக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பாடல்கள் இந்த வாரம் வந்து இருக்க போகுது. முதல் 15 இடங்கள்ல வந்து 15 பாடல் இருக்கு. என்னென்ன பாடல்கள் இருக்குது, எந்தெந்த திரைப்படங்கள் இருக்கு, நமக்கு பிடிச்ச பாடல் இருக்குதா, இப்படி எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ளும் அந்த தொடர்ச்சியா நீங்க டாப் சேர் நிகழ்ச்சியோட கேட்டுட்டே இருக்கணும். இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் கூட பகிர்ந்து கொள்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நல்லாவே ரீதியில இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமாவே இருக்குது இல்லையா? எங்க பார்த்தாலும் இந்த வீதி விபத்துகள் வந்து நாளாந்தம் ஏதோ ஒரு வகையில நடந்துகிட்டு தான் இருக்குது. இதனை தவிர்க்கும் முகமாக கிரீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது வெற்றிகரமாக 2வது முறையும் சூப்பரா அப்படியே செயல்படுத்திட்டு வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, அதே போல லக்கண்டைவியை நான்கும் இணைந்து சிறப்பான முறையில ஊடக அனுசரணையும் வழங்கிட்டு வராங்க. சரி ஓகே சிவானி, இதெல்லாம் இப்படி இருக்க இந்த வாரம் எந்த பாடல்கள் போட்டிடுது நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது விளங்குது. தொடர்ச்சியாக இணைந்துருங்க. இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்து அந்த பாடல் கேட்டுட்டு நாங்க அடுத்து இந்த வாரம் 15 பாடல்கள் இருக்குன்னு சொல்லலையா, அந்த பாடல் வரிசை என்னன்றதை கேட்போம்.

இந்த வாரம் என்னென்ன பாடல்கள் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க கேட்டுட்டு வரலாம்.

0: கடந்த வாரம் நம்ம டாப் சாட்ல 90களின் நடுப்பகுதியில் இருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்கும் நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாம் ஒண்ணுக்கு போட்டி போட போகுது. 15 பாடல்கள் அப்படியே நீங்க கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கதை இருக்கும் இல்லையா, ஒரு காலகட்டம் இருக்கும், ஒரு இசையமைப்பாளர் இருப்பாரு, அதே மாதிரி ஒரு பாடலாசிரியரும் இருப்பாரு. அதை எல்லாம் உயிரோட கொண்டு வந்து பாடல்கள் ஒரு குரலும் இருக்கும். இப்படி இந்த 15 பாடல்கள் எல்லாமே அடரடா அந்த காலத்துல நாங்களா ரசிச்சு கேட்ட பாடல் சிவானி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கும் இல்லைங்க. ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி ஓட் பண்ண போறீங்க. இப்போ கால் பண்ணுங்க 0312-775-0031, அதே போல 0312-775-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக நின்று கொண்டு இந்த பாடல்தான் முதல் 5 இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹாட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 0367-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 0367-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொண்டு முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடலோட தரவரிசையை நீங்க அப்படியே தரவரிசை பத்தலாம், ஓட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்புக் போகும்போது போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல ஒரு லைக் பண்ணிட்டு 15 பாடல்கள் இருக்கும். இந்த 15 பாடல்ல இந்த முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களோட கமெண்ட்டை நீங்க பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயனுக்கு காத்துக்கொண்டே இருக்கின்றேன். சரி, ஓகே, இப்ப நாங்க கவுண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த வாரங்கள்ல வந்து முதல் 5 இடங்களுக்குள்ள வந்த ஒரு பாடல் இந்த வாரம் 15வது இடம் அப்படின்னு சொன்னா போட்டி எந்த அளவு கடுமையா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இந்தியன் திரைப்படத்துல இருந்து டெலிபோன் மணிபோல் இசை ரங்கவாண்ட இசையில ஹரிஹரன் மற்றும் அருணி குரல்ல வைரமுத்துவோட வரிகள்ல வந்த பாடல் தான் இந்த பாடல். வெளியானதுல இருந்தவே 90ஸ்ல வெளியான இந்த பாடலோட வைபே வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்க தலைமுறை கூட கேட்டா அடடா இந்த பாட்டு செமையா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான இசை, ஃப்ரெஷ்ஷான சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15வது இடம் டெலிபோன் மணிபோல் இந்தியன் திரைப்படத்துக்காக.
1: This week number 15.

0: வசந்த காற்றலையில் டாப் சாட் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 10 மணி கடந்த 26 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.
2: மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: this week, number 14.
1: இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 14வது இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல்கள் மஜ்னு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற முதல் கனவை பாடல் ஹரிஷ் ஜெயராஜன் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீட குரல வைரமுத்தோட வரிகளில் வந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஹரிஷ் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ வந்து ரொம்ப சூப்பராகவே பாடியிருப்பாங்க. முதல் கனவு என்ற டைட்டில் கேட்டவாறு காதலர்கள் வாழ்க்கையில ஒருவரை முதன் முதலாக மனதில் கற்பனை செய்வது போன்ற ஒரு மென்மையான எமோஷனல் ஃபீல் கூடிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த

0: என்ன அப்படின்றத நீங்க தான் இப்ப நாங்க அந்த பாடலோட வரிசையை வந்து கேட்டுட்டு வரலாம்.
1: சத்தம் இல்ல

0: நாடகங்கள் நடுப்பகுதியில் இருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பரான பாடல்கள் ஒண்ணுக்கொண்டு அப்படியே போட்டி போட்டுக் கொண்டே இருக்குது. இந்த வரிசையில இப்ப ஒழிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து மீச்சமாக 12 பாடல்கள் இருக்குது. இந்த 12 பாடல்கள்ல முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத கால்பனி ஓட்பனங்க மக்களை 0312 775 0301 இதே போல 0312 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0706 0407 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 0706 0407 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் மூலமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டருக்கும் அந்த லைக் பண்ணிட்டு அப்படியே டாப் சாட் நிகழ்ச்சிக்கான அந்த போஸ்டர் கீழே முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயுமே 15 பாடல்களுமே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பாடல உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படின்றதையும் நீங்க மறக்காம சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம பேசுறதுக்காக ஒரு நேயர் வணக்கம். வணக்கம், நீங்க வந்து பேசுறீங்க?
1: எனக்கு
0: அந்த
1: உன்னை முதல் முதலா பார்த்து
0: அந்த பாடலா ஒரு சில பாடல்கள் எப்போ கேட்டாலும் இப்படி ஒரு பாடலா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல். பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்துக்காக இடம்பெற்று திரும்ப திரும்ப பார்த்து பரணியோட இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்ல பா விஜய் அவர்களோட வரிகள்ல வந்த இந்த பாடல் வெளியான காலத்துல இருந்து நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த மெலடிக்கு வந்து அடிமையாக தான் யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உன்னிகிருஷ்ணோட குரல்லாம் எப்போ கேட்டாலும் ஒரு இனிமை இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் ஒழித்து ஒழிந்த பிறகு அதா நம்ம லிஸ்ட்ல இந்த பாடல் இப்ப பிளே பண்ணிட்டாங்களே அப்படின்ற போய் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? இருக்கும் ரைட். ஓகே, மிச்சமாக இருக்குது ஒரு 12 பாடல்கள் இருக்குல்ல, அந்த 12 பாடல்ல உங்க மனம்க்கு வந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அப்படியான ஒரு தொகுப்போடு தான் நாங்க வந்திருக்கோம் இல்லையா? சோ இந்த 12 பாடல்கள்ல முதல் 5 இடங்கள்ல பிடிக்கிற பாடல் என்னன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
2: This week number 13.

0: வசந்த காற்றலையில் டாப் சார்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 10 மணி கடந்து 41 நிமிடம்.
1: உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க.
2: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம், உங்கள் வசந்தம் FM.
3: யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல, நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும்.
2: 102.6 102.8 அலைவரிசைகளில்
4: காட்டம் வெறித்தனமா
5: இருக்கும். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6 102.8.
2: This week number 12.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே 106.5 முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-775-0301 இலக்கங்களுக்கும் அதே போல 0706-047-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் மூலமா அப்படின்னா டாப் சேட் நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர்ல இந்த வாரம் போட்டியிடுகின்ற 15 பாடல்கள் அப்படியே உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 15 பாடல்களை உங்கள் மனம் கவர்ந்த முதல் 5 இடங்கள்ல பிடிக்கக்கூடிய பாடல்கள் நீங்க தெரிவு செய்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நிகழ்ச்சியை சேர்த்து கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டே இருக்கின்றேன். இந்த நேரம் நாங்க இப்போ அடுத்து இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்படும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பாடல் இசை. புயர் ரகுமாண்ட இசையில அழைப்பாய் திரைப்படத்துக்காக சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடல் கூட சொல்லலாம், ஒரு மெலடி பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடம் இது அழைப்பாய் திரைப்படம் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் பாடுகின்ற ஒரு எளிமையான பாடல்.
1: This week number 11.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சர் ஆலோசனைக் குழுவின் கீழ் இயங்கும் உயர்கல்வித்துறைக்கான உபக்குழு கூட்டத்தில் அது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் குழு கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறையில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் பகடிவதை சம்பவங்கள் தொடர்பிலாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சவுதி அரேபியாவுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள இந்த எல்லைக்கும் செல்ல தயார் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவான ISPR இன் பணிப்பாளர் நாயகம் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி அரப் நியூஸ் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவுக்கு ராஜதந்திர ரீதியிலும் நேரடியாகவும் பாகிஸ்தான் முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் மக்கா மற்றும் மதினாவில் உள்ள ஸ்லாத்தின் புனித தலங்களின் பாதுகாப்பிற்கும் சவுதி அரேபியாவை பாதுகாப்புக்கும் பாகிஸ்தான் உறுதியற்ற நிபந்தனையை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹவுதி அமைப்பினரின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் சவுதி அரேபியாவை இலக்காக கொண்டு அதிகரித்துள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நமது மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை

0: நடுப்பகுதியில் இருந்து 2000களின் ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் ஒண்ணுக்கொண்டு அப்படியே போட்டி போட்ட வண்ணமாவே இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 பாடல்கள். இந்த 15 பாடல்களுக்குமே ஒவ்வொருவர் கதைகள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருவர் காலக்கட்டத்துல வந்த பாடல்கள், ஒவ்வொருவர் இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்களுக்கும் நிறைய கதைகள் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் கூட இருக்கும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா 6 பாடல்கள் நிகழ்ச்சி வந்து அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்குது. மீதமக்கிடைய பாடல்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி ஓட் பண்ண போறீங்க. முதல் 5 இடங்களில் பிடிக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. சின்ன ஒரு காதல் திரைப்படத்துக்காக நியூயார்க் நகரம், அதே போல ஜோடி திரைப்படத்துக்காக வெள்ளி மலரே, சந்தோஷ் சுப்பிரமணியன் திரைப்படத்துக்காக அடடா அடடா, வருஷம் எல்லாம் வசனம் திரைப்படத்துக்காக முதல் முதலா, கஜினி திரைப்படத்துக்காக ஒரு மாலை, அதே போல கில்லி திரைப்படத்துக்காக கொக்கர கொக்கரக்கோ, அதே போல அன்னியன் திரைப்படத்துக்காக காதல் யானை, மற்றும் வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒரு முறை, அதே போல வரலாறு திரைப்படத்துக்காக காற்றில் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மீதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்கள் முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லுங்க. 0712-77-5-0-1, அதே போல 0712-77-5-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0712-77-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 0712-77-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பக்கமாக போனீங்கன்னா டாப் சேட் நிகழ்ச்சிக்கான ஒரு சூப்பரான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரில் இந்த வாரம் போட்டியிடுகின்ற 15 பாடல்களும் அப்படியே தர காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பாடல்களில் முதல் 5 இடங்களை பிடிக்கக்கூடிய பாடல்கள் உங்கள் தெரிவில் அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக அருள்மொழி, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அருள்மொழி,
1: என்ன இருக்கிறீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் அருள்மொழி. ஒரு உற்சாகமா வந்திருக்கீங்களே, என்ன காரணம்?
1: பாடல எல்லாம் இனிமை உற்சாகம் இருக்குது இந்த பாடல கேட்க.
0: ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க அருள்மொழி, இந்த வாரம் முதல் 5 இடங்களை பிடிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: என்ன ஒரு மாலையிலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது போன பாட்டுலயும் மெல்லிய மெல்லிய ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த பாடல் முதல் இத்தபடி அந்த பை பண்ணி பாக்கலாம் இல்லையா? நன்றி, நிகழ்ச்சியோடு இருந்த கிடமைக்கு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். பாடலோட திரைப்படத்தை சொன்ன உடனே அடடா இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. இசைப்புய ஏ ரஹ்மான் இசையில அவரே பாடிய ஒரு இனிமையான பாடல் கூட சொல்லலாம். வாலிவுட் வரிகளில் ரொம்பவுமே ஒரு இனிமையான பாடல். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக அப்படி நாங்கள் கண் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த பாடல். சிலன ஒரு காதல் திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே இந்த பாடல் கொஞ்சம் ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ரசிகர்களால் கொண்டாடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சி 9வது இடம் இது. சிலன ஒரு காதல் திரைப்படத்துக்காக
2: week number 9.

0: வசந்த காற்றலை இருட்டு சேட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 11 மணி கடந்து 18 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் முகநூல் வழியாக நினைத்திருக்கும் உறவுகளை நாங்க அப்படி சந்தோஷமாக நினைத்துக் கொள்வோம். அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹெட்டன் அந்த யஷத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை கவிஷ் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. இன்றைய நாள் வந்து நான் ஒரு 3 பாடல்களை தெரிவு செய்து வைத்திருந்தேன், முதல் 3 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பாடல்கள் நிகழ்ச்சியை ஒழித்து ஓய்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி குறைஞ்ச கிடந்து அசூபின் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப டெலிபோன் மணி போல் அதே போல சத்தம் இல்லாத இந்த 3 பாடல்கள் தான் நான் தெரிவு செய்திருந்தேன். நானும் அந்த பாடல்கள் வந்து ஒழித்து ஓய்ந்து விட்டது. ரைட், ஓகே, பரவாயில்லை, சரி, ஓகே, பார்க்கலாம் அடுத்த வாரம் இந்த பாடல்கள் முதலில் இனிமையான காலை புது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செங்கடன் சக்கல சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இதுவேளை பேரு வளைந்து ருக்ஷியா நிகழ்ச்சி கேட்டுட்டு வசீகரா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற நெஞ்சம் ஒருமுறை பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அக்கா தளபதியோட அந்த பாடல் ரொம்பவுமே சூப்பரான பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல கண்டி பயன்வெளியிலிருந்து ஜெய சித்ரா வந்திருக்கிறாங்க. எப்போது கேட்டாலும் ரொம்பவுமே இனிமையான ஒரு பாடல். இந்த தலைமுறையினராக இருக்கட்டும், அதே போல அந்த தலைமுறையினராக இருக்கட்டும், எந்த தலைமுறையினர் கேட்டாலும் ஒரு மனிதர் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா, வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற முதல் முதலா இந்த பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் அந்த பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்றது. இதே போன்று மக்களை நீங்கும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு முதல் 5 இடங்களில் படிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 0312-775-0003 இதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும், அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த வாரம் 8வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். கடந்த வாரம் வந்து 10வது இடத்தில் இருந்த இந்த பாடல் இந்த வாரம் 8வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பாடல் முதல் 5 இடங்களுக்குள்ள வருமா அப்படின்றத உங்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்க போகுது. ரைட், ஓகே. 1999 வெளியான ஜோடி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு சூப்பரான பாடல் தான் இந்த வெள்ளி மலரே பாடல். ஜோடி திரைப்படத்தில் வந்து ஏகப்பட்ட பாடல்கள் நம்ம இசை ரகுமான இசையில வந்து அற்புதமான பாடல்கள் இருந்தாலும் கூட இந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இசை பொய்ய ரகுமாண்ட இசையில SB பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருப்பாங்க. காதலோட மென்மையான உணர்வு வந்து இந்த பாடல் வந்து ரொம்பவுமே அழகா எடுத்து சொல்லும். 90களோட இறுதியில வெளியாகி இருந்தாலும் கூட இன்று இந்த பாடலை கேட்கும் போது கூட அந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த பாடலோட இசையா இருக்கட்டும், அந்த வரிகளா இருக்கட்டும், அதே போன்று பாடல் பாடுகின்ற அந்த குரலா இருக்கட்டும், எப்பவுமே காலம் கடந்தும் பேசக்கூடிய பாடலோட வரிசையில இந்த பாடலுக்கும் ஒரு முதலிடம் இருக்கும், முதலிடம் இருக்கு அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 8வது இடம் இது ஜோடி திரைப்படத்துக்காக.
1: This week number 8.

0: நேரம் காலை 11 மணி கடந்து 28 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66.

0: முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: 102.6 102.8 அலைவரிசைகளில்
1: காட்டம் வெறித்தனமாக
0: நம்பர் 7.

0: இடங்களுக்குள்ள வரப்பட பாடல்கள் இடையிலான போட்டி வந்து ரொம்பவுமே கடுமையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வரிசையம் எல்லாம் வஸ்தம் திரைப்படத்துக்காக முதல் முதலா, இதே போல கஜினி திரைப்படத்துக்காக ஒரு மாலை, கில்லி திரைப்படத்துக்காக கொக்கர கொக்கரக்கோ, அதே போல அன்னியின்காக காதல் யானை, வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒரு முறை, அதே போல வரலாறு திரைப்படத்துக்காக காற்றில் ஒரு வார்த்தை என்று மீதமாக ஆறு பாடல்கள் இருக்கின்றன. இந்த ஆறு பாடல்கள்ல முதல் ஐந்து இடங்கள்ல பிடிக்க போற பாடல் என்ன, அதே போல முதலிடம் இந்த வாரம் எந்த பாடல் பிடிக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை போலவே எனக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஆறு பாடல்கள்ல முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்றது கால் பண்ணி சொல்லுங்க. 0112 2 775 0001, அதே போல 0112 2 775 0011 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0736 47 10 26 என்ற இந்த வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 0706 47 10 26 என்ற இந்த வாட்ஸ்அப் வழியாகவும், அதே போன்ற பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா. வணக்கம் கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இந்த வாரம் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் என்ன அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
1: காதல் யானை.
0: காதல் யானை, அன்னியின் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். ஓகே, அந்த பாடல் இந்த வாரம் முதல் இடத்தை பிடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நினைச்சோம் அது எப்படி ஆறாவது இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இந்த பாடல் ஆறாவது இடத்துல வந்ததுக்கு பிறகு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அப்படி, அதனாலதான் தடுமாற்றம்லாம். ரைட், ஓகே. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இரண்டாவது இடத்துல இருந்த இந்த பாடல் இந்த வாரம் ஆறாவது இடத்தில் கஜினி திரைப்படத்துக்காக ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் கார்த்தி பாடியிருப்பாங்க. சூப்பரான பாடல் தாமரையோட வரிகளில் வந்திருந்தது. இந்த பாடல் கஜினி திரைப்படத்துக்காக இடம்பெற்றிருந்த ஒரு மாலை உலம் வகையில் நேரம்.
2: This week number 6. Go, go, some more.

0: நேரம் காலை 11 மணி கடந்து 43 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: பொருளாதார மேம்பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: One that you want to listen to.

0: ஒவ்வொன்றும் அப்படியே போட்டி போட்டு வண்ணமாவே இருக்கிறது. இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் விஸ்வநாதன்.
1: எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கு விஸ்வநாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: திரைப்படத்துல
0: இருக்கூடிய பாடல் ஓகே, ஆனா ஒரு தடவை சொல்லுவாய பாடல் இல்ல, நெஞ்சம் ஒரு முறை பாடல் தான்
1: இருக்கு.
0: ரொம்ப நன்றி. உங்க தெரிவில் இருக்கிற பாடல் முதல் எடுத்த படிக்கிறதால வெயிட் பண்ணி பாக்கலாம். அந்நியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற காதல் யானை பாடல், 2005 வெளியான அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில நகுல் நெல்வின் மற்றும் ஜே வி பிரகாஷ் இணைந்து சேர்ந்து பாடியிருப்பாங்க. நான் முத்துக்குமார வரிகளில் வந்திருந்த இந்த பாடலுக்கு வந்து இப்பவும் கூட ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்நியன் திரைப்படத்துக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு, அதுவும் குறிப்பா இந்த பாடல்கள் வந்து ரொம்பவே ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சி 4வது இடம் இது, அந்நியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணி ஓட் பண்ணுங்க. 0312 775 0301 0312 775 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழி இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0706 47 10 26 என்ற வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க.
2: This week number 4.

வசந்தமுகம் இன்ட்ரி ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். அலிகாரமிக்கம் பாடலை தொடர்ந்து நேர்கள் மதிய நேரப்பதான செய்தி அறிக்கையோடு இருந்திருக்கலாம், அதனை தொண்டு வேண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பகடிவதைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்து. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் பயணிக்கும் அனைவரும் ஆசனப்பட்டை அணிவது இன்று முதல் கட்டாயத்திற்கு. ஊழல்வாதிகள் வெளிநாடுகளில் தலைமறைவாக முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. சவுதி அரேபியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் உட்பட்டுள்ள அனோஜன் தொடர்பில் வெளிவிகார அமைச்சு அவதானத்துடன். பாகிஸ்தானில் பள்ளிவாசல் மீது கார்குண்டு தாக்குதல், 21 பேர் பலி. இங்கிலாந்து இலங்கை 3வது T20 போட்டி இன்று, ஆறுதல் வெற்றியை நோக்கி இலங்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பார்லமென்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் கீழ் இயங்கும் உயர்கல்வித்துறைக்கான உபக்குழு கூட்டத்தில் அது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் குழு கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறையில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் பயணிகள் அனைவரும் இன்று முதல் ஆசனப்பட்டை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் வெளியிடப்பட்ட நடைமுறைகளுக்கமைய அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களில் பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என கட்டாய நடைமுறை காணப்படுகிறது. இந்நிலையில் சில வாகனங்களில் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்களுக்கான ஆசனப்பட்டிகள் இல்லாத காரணத்தினால் அது தொடர்பான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. இந்நிலையில் பின் இருக்கைகளில் ஆசனப்பட்டிகளை பொருத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு வருட கால அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிவேக நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான அனோஜன் சிவராஜா தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் குறித்து அவதானித்து வருவதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாகவும் கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துடனும் இணைந்து வழக்கு நடவடிக்கைகளின் முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராஜதந்திர வழிமுறைகள் ஊடாக சம்பந்தப்பட்ட சவுதி அரேபிய அதிகாரிகளுடனும் தொடர்ச்சியான தொடர்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளிவிகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனூடாக அனோஜன் சிவராசாவின் நலன்களை பாதுகாப்பதற்கும் அவருக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிவிகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சட்டம் தற்போது அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுவதனால் ஊழல்வாதிகள் வெளிநாடுகளில் தலைமறைவாகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்துக்கமைய பானந்துறை பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் கடந்த அக்டோபர் 30 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த வேலை திட்டத்துடன் அரசு நிறுவனங்கள் பல ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையத்தின் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் தலைமையில் மாவட்ட செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. 2025 2026 ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டம் சர்வதேச புலம்பெயர்வு கொள்கை அபிவிருத்தி மையம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வமான ஒழுங்குமுறையான புலம்பெயர்வு தொடர்பான தகவல்கள், வழிகாட்டல்களை வழங்குதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் சமூக மட்ட ஆதரவு பொறிமுறைகளை வலுப்படுத்தல் ஆகியன திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் குறிப்பாக ஜப்பானிய மொழி மற்றும் கொரிய மொழி பயிற்சிகளை வழங்கும் வெளிநாட்டு மொழி பயிற்சி தொடர்பான முன்மொழிவு குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் இன்றைய தினம் இரண்டு கடல் ஆமைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 50 கிலோகிராமுக்கும் அதிக எடையுள்ள இரண்டு ஆமைகளும் படகொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ள இளவாலை போலீசார் சந்தேக நபரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். சிலாபம் குர்நாகல் பிரதான வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவது தொடர்பாக போலீசார் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பிங்கிரிய ஸ்ரீ தேவகிரி ரஜமகாவிகாரையின் பினர மகாபெரையர இன்று 7 மணி முதல் 9 மணி வரை வீதி உலா வரவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெரஹர சிலாபம் குர்நாகல் வீதியில் பயணிக்க உள்ள நிலையில் குறித்த காலப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்துக் கொள்ளும் வகையில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் கந்தர்மட பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பலாலி வீதியூடாக யாழ்ப்பாணம் நகர் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒட்டுமட வீதியில் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்நிலையில் காயமடைந்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைப பக்துன்வா மாகாணத்தின் குஹாத் நகரில் போலீஸ் நிலையம் ஒன்றுக்கு அருகில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 21 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 15 போலீஸ் அதிகாரிகளும் 4 வயது குழந்தையும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட கார் வெள்ளிக்கிழமை தொழுகை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பள்ளிவாசலின் நுழைவாயில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிதாரிகள் போலீஸ் நிலைய வளாகத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை நடத்தியவர்களில் குறைந்தது 6 பேர் வெடிப்பினாலும் பின்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களிலும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலுக்கு தெஹ்ரிகி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் ஒரு பிரிவு காரணமாக இருக்கலாம் எனவும் கைப பக்துன்வா போலீசார் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான யுத்தத்தை கருத்தில் கொண்டு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்க காங்கிரசின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் அவசர சட்ட மூலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையொப்பமிட்டுள்ளார். குறித்த சட்டமானது ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளையும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளையும் இலக்காக கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கத்திய நாடுகளின் தடைகளில் இருந்து தப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் நிழல்படை கப்பல்களை இலக்கு வைக்கும் வகையிலும் குறித்த சட்டம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெருமளவில் கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு 100% வரை தீர்வை வரிகளை விதிக்கும் அதிகாரத்தையும் ட்ரம்ப்புக்கு வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை 2-0 என இழந்துள்ள இலங்கை அணி தொடரின் இறுதிப் போட்டியில் இன்றைய தினம் விளையாட உள்ளது. மென்செஸ்டர் ஓல்ட் டிராஃபோர்டில் போட்டி நடைபெற உள்ளது. இன்றைய போட்டி இலங்கை நேரப்படி மாலை 7 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. முதல் போட்டியில் 119 ஓட்டங்களினாலும் இரண்டாவது போட்டியில் 6 விக்கெட்டுகளினாலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 3வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரை 2-1 என்ற அடிப்படையில் நிறைவு செய்யும் எதிர்பார்ப்பில் இலங்கை அணி களமிறங்க உள்ளது. இதேவேளை இதுவரை இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் 20 T20 போட்டிகள் நடைபெற்றுள்ள நிலையில் அவற்றில் 16 போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் 4 போட்டிகளில் மாத்திரம் இலங்கை அணியும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பகடி விதைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்து. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டை அணிவது இன்று முதல் கட்டாயத்திற்கு. ஊழல்வாதிகள் வெளிநாடுகளில் தலைமறைவாக முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு. சவுதி அரேபியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் உட்பட்டுள்ள அனோஜன் தொடர்பில் வெளிவிகார அமைச்சு அவதானத்துடன். பாகிஸ்தானில் பள்ளிவாசல் மீது கார் குண்டு தாக்குதல், 21 பேர் பலி. இங்கிலாந்து இலங்கை 3வது T20 போட்டி இன்று, ஆறுதல் வெற்றியை நோக்கி இலங்கை. இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கும் நமது மணித்தியாள செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பாடல்கள் அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இந்த வாரம் வந்து போட்டி ரொம்ப கடுமையாக இருந்தது. ஏனென்றால் கடந்த வாரம் முதல் 5 இடங்களுக்குள்ள இருந்த பாடல்கள் எல்லாம் இந்த வாரம் வந்து அப்படியே பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. முதல் 3 இடங்கள்ல படிக்கூடிய பாடல்கள் புதிய பாடல்களா அப்படின்றது, உங்க மனதுக்கு பிடித்த பாடலா அப்படின்றதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீதமாக பாத்தீங்கன்னா, கில்லி திரைப்படத்துக்காக குக்கர் குக்கருக்கோ, அதே போல வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை அதே பாடல், அதே போல வரலாறு திரைப்படத்துக்காக காற்றில் ஒரு வார்த்தை, இந்த 3 பாடலுக்கு இடையிலான போட்டி வந்து மிக மிக கடுமையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3 பாடல்கள்ல முதல் எடுத்தபடிக்கூடிய பாடல் என்ன, இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியினுடைய அந்த முதல் மகுடம் யாருக்கு வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை போல எனக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குது. எனவே இந்த 3 பாடல்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படின்றதையும், இந்த வாரம் முதல் எடுத்த இந்த பாடல் தான் பிடிக்கும் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கூடிய பாடலையும் எனக்கு கால் பண்ணி அப்படியே ஓட் பண்ண போறீங்க. 0312-775 பூச்சி 1, அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக நினைத்துக் கொள்ளுது. அதே போன்று 0736-0407-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0736-0407-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல ஃபேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா டாப் சேட் நிகழ்ச்சிக்கான ஒரு சூப்பரான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர்ல 15 பாடல்கள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 15 பாடல்களின் முதல் 3 இடங்கள் அப்படிக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நிகழ்ச்சியை சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்துக்கொண்டு இருக்கின்ற நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 20 நிமிடம்
1: நீங்க
0: உங்க மனதுக்கு பிடித்த பாடல் என்ன? சரி இருக்குதா இந்த 3 பாடல்கள்? சரி, ஓகே. இந்த பாடல் இந்த வாரம் முதலில் பிடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்காம ரொம்ப நன்றி நிகழ்ச்சி உடனே கொடுமைக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

ஆரம்பிக்கும் பாடல்கள் இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் தாஜ்மஹால் திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது. பாடல் கேட்டுக்கொண்டே அப்படியே ஓட் பண்ணுங்க மக்களே. இது வசன காற்றலியல் டாப் சாட்.

0: நேரம் நண்பகல் 12:28.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவேன்?
3: வெளிநாடு போக போறேன்.
2: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
3: அப்ப
2: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸின் விருது பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
7: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும்.

0: ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் தேனிசை தின்ற தேவா பாடிய பாடல் ஒளித்து ஓய்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 35 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. டாப் சாட் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 90களின் நடுப்பகுதியில் இருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்ஸ் ஆன பாடல்கள் 15 பாடல்கள் அப்படியே போட்டியிருந்தது. இந்த 15 பாடல்கள் 12 பாடல்கள் அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்கு. மீண்டும் மீதியாக 3 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 3 பாடல்கள்ல முதல் 3 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா முகநூல் வழியாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இனிமையான மதிய நேர வணக்கம் அக்கா. மிஸ் கல்யா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இந்த வாரம் முதலிடத்தை வரலாறு திரைப்படத்தில் அமைந்திருந்த பலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிவந்திருக்கிறாங்க, அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வசிம் தோப்பூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. கில்லி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தான் இந்த வாரம் முதலிட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிமையான மதிய நேர வணக்கம் அக்கா, வளமை போல நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த வாரம் வரலாறு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் முதலிடத்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீதா ஸ்ரீ சொல்லியிருக்கிறாங்க. திஸ்ஸ மகாலம் இருந்து அதேவேளை மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்களோடு நசிலியா வந்திருக்கிறாங்க. தர்கா வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான மதிய நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நிலாவணி கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பண்ணைப்புறம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான மதிய நேர வணக்கம் அக்கா, இந்த வாரம் வரலாறு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் முதலிடத்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரிக்ஷா நிகழ்ச்சியோடு கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஹேட்டனந்து நவீன் வந்திருக்கிறாங்க. இதுவேளை பண்டாரவல்ல எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெள்ளவத்தை செலுத்துறாய் நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. தொண்டைமான செல்வ சனிதி சுதன் வந்திருக்கிறாங்க. அட்டகாசமான வணக்கங்களோடு சென்னை சிங்கர் ஸ்ரீராம் வந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. இதுவேளை பசரையிலிருந்து தம்பிராஜ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பைடோக்கு இணைந்து கொண்ட அனைவருக்கும் சேர்த்து இப்போ நாங்கள் இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். ஒரு கடுமையான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் டாப் சேர் நிகழ்ச்சியில் 3வது இடம் இது. கில்லி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்
1: This week number 3. Doom chak, doom doom doom chak, doom chak, doom doom doom

கடந்த வாரம் முதலிடத்தில் இருந்த இந்த பாடல் இந்த வாரம் மூன்றாவது இடம். வித்யாசாகர் இசையில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா மோகன் மன்னிக்கும் சுஜாதா மோகன் பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல் யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல.

0: நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 42 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் இதர பரிசுகளையும்
3: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். திரை

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல்கள் 15 பாடல்கள் அப்படியே போட்டி போட்டிருந்தது. கிட்டத்தட்ட 13 பாடல்கள் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. 3 பாடல்களுக்கு கடுமையான ஒரு போட்டி இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இப்போ நாங்க 2 பாடல்கள் இருக்குது. இந்த 2 பாடல்ல 2வது எழுத பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காதல் என்ற உணர்வு மனதுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா, அதை வந்து முதல்ல உணர்வது நம்ம இதயம் தான் இல்லையா, அந்த நெஞ்சம் தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான காதல் உணர்வோடு வரும் அந்த டைட்டிலும் கூட நெஞ்சம் ஒரு முறை அப்படித்தான் ஆரம்பிக்கும். ரைட், ஓகே. வசீகரா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தான். 2003 ஆண்டுல விஜய் மற்றும் ஸ்னேகா நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பரான திரைப்படம் கூட சொல்லலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வரிகளை வந்து பா விஜய் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. இந்த பாடல் வந்து வெளிவந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே ரசிகர்களால் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பாடலோட பட்டியலில் இந்த பாடலுக்கும் ஒரு தனித்துவமான இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 2வது இடம் இது வசீகரா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற நெஞ்சின் மறுப்புரை.
2: This week number 2.

நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்துக்கு அப்படியே நாங்க வந்துட்டோம். இப்ப நாங்க நிகழ்ச்சியுடைய இந்த வாரம் முதல் இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம தலா அஜித் நடிப்பில் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் வரலாறு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தான் அடுத்து நாங்க கேட்க போறோம். இசை புயல் ஏ ரகுமான் இசையில எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய இந்த பாடல் பாத்தீங்கன்னா, காதலையும் மென்மையான உணர்வுகளையும் அழகாக கடந்து செல்லும் ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடல் வெளியாகி இத்தனை ஆண்டுகள் கிடந்திருந்தாலும் கூட இந்த இசை, அந்த குரல், அந்த ஃபீல் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்பவுமே கேட்கும் போது ரொம்ப இனிமையான ஒரு குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த நம்ம எஸ்.பி. பாடியிருப்பார் இல்லையா, அவருடைய போர்ஷன் எல்லாமே ரொம்பவுமே ஒரு சூப்பரான லிரிக்ஸ், சூப்பரான ஒரு குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசன்ட் டைம்ல கூட அந்த பாடல், அந்த வரிகள் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டே இருந்தது. மருந்துகள் இல்லாத தேசத்தில் கூட அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த வரிகள்லாம் ரொம்பவே ஒரு இனிமையான வரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வெளியாக இத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட அந்த இசையும் அந்த குரலும் இன்னும் கேட்கும்போது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துகளுமே கிடையாது. ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சர்ச் நிகழ்ச்சியில் முதலிடத்தை விடுத்துக்கொண்ட பாடல் இது. வரலாறு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியுடன் இருந்தால் அத்தனை அன்பு சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்களின் காற்றலின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 1:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மாத்திரை பிரதேசத்தில் 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றில் தொடர்ச்சியாக ஆஜராக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக இன்டர்போல் நீல நிற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் முன்னாள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட தேடப்படும் நபர்களின் அடையாளம், இருப்பிடம் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச சட்ட நடைமுறைகள் பின்பற்ற வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பட்டதாரி ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையின் முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பெறுபேறுகளின் அடிப்படையில் 23,000 பட்டதாரிகள் ஆசிரியர் சேவைக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆசிரியர் போட்டி பரீட்சையில் 17,000 பட்டதாரிகளும் பொதுத் தேர்வில் பங்கேற்ற 8,000 பேரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். அக்டோபர் மாதத்தில் நேர்முக பரீட்சைகள் நடத்தப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: யமன் ஹூதிஸ் கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் செயற்படும் அரச படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் 112,000 மேற்பட்டோர் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைகள் தெரிவித்துள்ளது. மோதல்களிலிருந்து தப்பிய சுமார் 3,000 பேர் ஜிபூட்டிக்கு பயணித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச குடியேற்ற அமைப்பின் யேமன் பணிப்பாளர் அப்து சத்தோர் எசோவ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக யேமனின் மேற்கு கடற்கரை பகுதிகள் தைஸ் மற்றும் லாச் மாகாணங்களில் அதிகளவான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அவசர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

ரொம்ப சூப்பர் நமைட்ஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நமைட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற அல்லது சுயாதீன இசை கலைஞர்களின் பாடல்களை உங்களுக்கு அப்படியே தொகுதி எடுத்து தர நம்மளோட நிகழ்ச்சி தான் நம்ம ஹேட்ஸ். ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆவல் ஆசை எல்லாமே எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். இப்போ முன்ன மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு விடயம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாங்க ஃபேஸ்புக்கில் வந்து பாட்டோட லிங்க்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது, டக்குனு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தந்துடுவோம். அந்த நம்பருக்கு என்ன பண்ணிடலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களே பாடல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் வடிவில் வந்து அந்த பாடல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் தகவல்களோடு, அப்படி இல்லைன்னு சொன்னால் லிங்கை போட்டால் கூட பார்த்துட்டு அது குவாலிட்டியாக இருந்தால் சேர்த்துக்கிறதுக்கான வேலைகளை நாங்களும் ஈடுபடுவோம். சரி, இப்போ நம்பர் சொல்கிறேன், டக்குனு நோட் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர்கள், இசை கலைஞர்கள், சுயாதீன ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், 07604127 அப்படிங்கிறதா எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். மறுபடியும் சொல்கிறேன், 07604127 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்களுக்கு நீங்களே பாடல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஆடியோ வெர்ஷனில் தான் என்கிட்ட இருக்குது, நான் ஆடியோ தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட் ரேஞ்சில் வந்து அனுப்பி விட்ருங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு, சேர்த்துக்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, டக்குன்னு வாங்க, ஃபேஸ்புக் பக்கம் போங்க, வசந்த எஃப்எம் பேஜில் நம்மைட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும், இல்லை யாரோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சேர்த்துக்கிறது ரெடியாக இருக்கேன். கால் பண்ணுங்கள், 011-2-775-0-0-1 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு பேசலாம்.

0: கட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

சுதர்ஷன் ஆறுமுகம் ரொம்ப சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் வைப் இல்லையா? இந்த மாதிரியான பாடலாம் வந்தாலே நான் குஷி ஆகிருவேன். காரணம் நான் தானே நம்ம இசை பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான். சரி, நீங்கள் என்ன பாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், அதாவது இசைக்கலைஞரோட பாடல்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்தி வைப்பில் இருக்க எந்த சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்தி வைப் கிடையாது, ஹிந்தி வைப்பில் இருக்க எந்த சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்கள். 011-2-7-5 001 அல்லது 011-2-7-5-111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் 07-604-7-2-6 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அண்ட் பாடல்களை கூட அனுப்பி வைக்கலாம். அப்படியும் இல்லைனா டக்குன்னு ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்ம இட்ஸுக்காக சூப்பராக ஒரு பையனோட ஃபோட்டோவை போட்டிருக்கும், வேறு யாரில் நான் தான் அது. அதன் கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கின் ஊடாக நம்மளோட இணைந்து கொள்வதற்கு மதிநேர வணக்கம் சகோதரா. நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியில் என்னை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 6:30 இதே ரத்னம் வந்திருக்காரு. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை நினைத்து இனிமையான பால் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னார் செல்வசந்நிதி சுதன் வந்திருக்காரு. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான விடுமுறை வணக்கம், மலையில் நனைந்து நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கவிதையா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானையிலிருந்து அருணசுதன் வந்திருக்காரு. மதிய நேரம் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. வணக்கம் வந்தனம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கங்காதர ராஜன் வந்திருக்கிறாரு. மூதூர்லேருந்து மன்ஹா ட்ரெய்லர்லேருந்து பிரதோஸ் வந்திருக்காரு. சரி, இவங்கெல்லாம் வந்ததோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலன்னா வரலாம். வர்றதை என்ன பண்ணணும், நான் சொன்ன மூணு வகையில் ஏதாவது ஒரு முறையில் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கணக்கு பண்ணலாம். அடுத்து உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது, கேட்டுட்டு வாங்க.

0: திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
2: நான் வெளிநாடு போறேன்.
1: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபுலாசன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

ஒந்தன் வெளியாலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கோம். இந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கு. இந்த பாடலோட வந்து என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க மிருன் பிரதாப், அப்புறம் இந்தியாவை சேர்ந்த நிகவித்ரன் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான ராப் லிரிக்ஸ் வந்து என்னோட லிரிக்ஸ் வந்து நான் பண்ணிருக்கேன், நிகவித்ரன் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல வர இந்த மெலடி போர்ஷனையும் வந்து பாடியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிருன் பிரதாப் தான். அவர் தான் அதுக்கான லிரிக்ஸ் வந்து எழுதியிருந்தாரு. ஆக்சுவலி இது வந்து டம்மியா போட்ட லிரிக்ஸ். பாடலோட மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் சரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த மெட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாம போட்டோம். அதுக்கப்புறம் கேட்கும் போது நிறைய லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி எழுதி பார்த்தோம். ஆனா எந்த லிரிக்ஸா இருந்தாலும் அந்த ஆரம்பத்திலேயே அந்த உயிரோட்டத்தோட வந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா கரெக்டா வராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், செட் ஆகல. அப்புறம் இந்த லிரிக்ஸே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நாம வச்சிருந்தோம். அந்த பாடலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உந்தன் வெளியாலே, இலங்கை இந்தியான்னு சொல்லி ஒரு காம்பினேஷன்ல பண்ண ஒரு கொலாபரேஷன்ல பண்ண ஒரு பாடல். ஸோ இந்த மாதிரியான பாடல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குனு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் போடுங்க. 07604 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் அப்படின்னு இல்லைன்னு சொன்னா டக்குனு கால் பண்ணுங்க. 0112 785 0101 அல்லது 0112 785 111 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தொலைபேசி இலக்கம் அப்படியும் இல்லையா, டக்குனு ஃபேஸ்புக் போங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா வசந்த எஃப்எம் பேஜில் நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஒலிக்கும் இந்த பாடல் ரம்யா ராஜ் அப்படிங்கிற ஆர்டிஸ்டோடது, போதை நீயே.

0: ரமசுப்ரன் ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தாலே, அந்த பாடலோட ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரபா ஜி அப்படிங்கறத. இந்த ஆர்டிஸ்ட் மலையகமண்ணை சேர்ந்த ஒரு சுயாதீன கலைஞர். அவரு மலையகமண்ல இருந்து வந்திருக்க சூப்பரான ஒரு பாடல்னு சொல்லலாம். இந்த மலையக மக்களோட கஷ்டங்கள் அவர் ரேப் வடிவில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான பாடல் எல்லாம் கேட்கறதுக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட நேரம் இப்போது சரியாக 1:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவையில் இருந்து சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.2.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் எஃப்எம்.

0: நமசுபுரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்ப வந்து போன வாரம் கொசு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டவரு இந்த வாரமும் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சரவணா.
1: வணக்கம். வணக்கம் தம்பி,
0: எப்படி இருக்கீங்க?
1: கொழும்பு
0: கொழும்பு 14 எப்படி இருக்கு
1: தம்பி? நம் நாட்டு பாடகர்கள் போடுறதுக்கு நீங்க இப்ப 2 மாசம் ஒதுக்கிட்டு பெரிய சந்தோஷம். நாட்டு பாடகர்களுக்கு எல்லாம் நல்ல முயற்சி செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அதுக்கு நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பு நல்ல சந்தோஷமா இருக்குது.
0: சூப்பர்.
1: அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை நம்ம நாட்டாக்க கொடுக்கணும்.
0: அதுதான் அதான் அதுவும் முக்கியம் இல்லையா?
1: ஆமா, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல வரிகளா இருக்கணும், நல்ல மியூசிக்கா இருக்கணும்.
0: அவரோட பாடல அடிக்கடி தரமே. நாம
1: அவரோட பாட்டுல இருக்கு கலாம் கலாம் ஒரு பாட்டு.
0: கலாம் கலாம் பாட்டு
1: இந்தியால
0: வந்து அப்துல் கலாம் அவர்களுக்காக பண்ண பாடல் தானே அது. அதையும்
1: கவிஞர், நம் நாட்டு கவிஞர்.
0: ஆமா, என்ன வசந்தத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் வசந்த டிவில தானே இருந்தாரு.
1: ஆமா ஆமா, தெரியும் தெரியும்.
0: சரி ஓகே, நான் வந்து ஒரு சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்கு அடுத்து தரப்போகிறேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க சரவணா?
1: இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பேருக்கும் பேசுறேன்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இணையவழியில் பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய படுவத்தை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெலிகிராம் குழு ஒன்றின் ஊடாக இந்த மோசடியை செய்வதற்கு சந்தேக நபர் ஒத்துழைப்பு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் இணையவழி வியாபாரம் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி வைப்பு செய்யப்பட்ட 542,877 ரூபாயில் 66,999 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் படுவத்தை பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். இணையவழியில் மேற்கொள்ளப்பட்ட பண மோசடி தொடர்பாக 2024-2 செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண பிரிவினால் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சவுதி பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் யமனில் போர் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பல பகுதிகளில் சவுதி அரேபியா 26 தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் சுமார் 300 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் யமன் அரசு படைகள் நடத்திய தாக்குதல்களில் தாயிஸ் மாகாணத்தில் சுமார் 30 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் 60 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேரம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: நவகம்பர கணேஷ் அவர்களோட பாடல ஒன்று கேட்டு வந்திருந்தோம். அப்படியே அவரோட கொசு பாடலை வந்து தேடி எடுத்து தண்டோம் சரவணா தான் சந்தோஷமா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் முன்ன கேட்டு நம் நாட்டு பாடல்கள் நம்ம ஊர்களின் பாடல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய ஒரு இடம் நம்ம இட்ஸ் தான் டக்குன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி என்னோட சொல்லலாம். அழைக்கிற தொலைபேசி இருக்குங்க 011-2-75-0-0-1 அல்லது 011-2-75-0-11 அப்படிங்கிற நம்பர்ஸ் கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 07604-7-102-6 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டை இன்னும் ஈஸியாக நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஃபேஸ்புக் போங்க, அங்கே நம்ம இட்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவிடலாம். அப்போது பிடிச்சமான பாடல்களையும் பதிவிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நடுதான் நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்க முதலாளியை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால். அடுத்த லைன் பாடுங்க. ஏய் மனோகரன் அவரோட பாட்டு இல்லையா? சூப்பர் சூப்பர். சரி சொல்லுங்க பாக்கலாம். இப்ப கோபி தோட்ட முதலாளிய யாருக்கெல்லாம் கோபி போட்டு கொடுக்க போறீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும் நன்றி.
0: இப்ப வேற பாட்டு வருது, அந்த பாட்டு வரும். சரியா?
1: சரி சரி.
0: நன்றி.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM
1: பறக்குதா?
2: ஐயோ, கத்திரி மாவுல வள்ளலுக்கு

0: சார் மாதிரி அருள்மொழி கேட்ட பாடலை தந்திருந்தோம். இந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா 80களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறுதியில இலங்கை இந்திய கூட்டுத்தாபனம் தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திரைப்படம் பைலட் பத்மநாதன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க. அதுல வந்து இசையமைச்சிருந்தார் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் ஏன் இந்த பாட்டை இவ்வளவு விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட சேர்ந்து நம்மளோட பாப்பிசை மன்னர் இல்ல சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ இ மனோகரன் அவர்களும் இணைந்து பாடியிருப்பார் இந்த பாடல. இந்த பாடலை பாருங்க, எவ்வளவு இடங்கள் நம்மளோட நாட்டில் சுற்றி சுத்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, கொழும்பு வந்துச்சு, கண்டி வந்துச்சு, அப்படியெல்லாம் இருக்கும்போது திருகோணமலை வந்துச்சு இல்லையா, யாழ்ப்பாணம் இருக்கு, இப்படி எல்லா பிரதேசங்களையும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதை வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்க கேட்டு ரசித்த பாடல்கள், நம் நாட்டு பாடல்கள், நம் நாட்டு கலைஞர்களோட பாடல்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பி வைக்கலாம் மெசேஜினூடாக. வாட்ஸ்அப் இலக்கங்களை ஞாபகப்படுத்துறேன், 076-0476-1026 அப்படிங்கிறது எங்களோட இலக்கம். அதுக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அலைபிரம் மேற்கொண்டு கூட நீங்கள் கேட்கலாம். 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படியும் இல்லைனா டக்குன்னு ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசவமைப்பம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். அதன் கீழே கூட உங்களுக்கு பிடித்த மாதிரி பாடல்களை கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் தேதி எடுத்து தரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன். கடந்த 2 வாரங்களில் கேட்ட 2 பாடல்களை வந்து இன்றைய தினம் நாங்கள் தந்திருக்கோம். அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்கிற அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மதுமணி அப்துல் நாசிர்.
0: எப்படி இருக்கீங்க அப்துல் நாசிர்?
1: நான் நலமா இருக்கிறேன் சார். உங்களை
0: அப்புறம்
1: அருமையான பாடல்கள்,
0: நன்றி.
1: நம் நாட்டு பாடல்கள்,
0: நன்றி.
1: அந்த வரிசையில் முடிந்தால் எனக்கும் ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாட்டு? எப்பவும் கேக்குற அதே பாட்டா?
1: எப்பவும் கேக்குற அந்த பரமேஷ் கோணேஷ் பாடின ஒரு பாடல் கேக்கு.
0: என்ன பாட்டு?
1: உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைப்பது.
0: எனக்கு தெரியும்,
1: உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைப்பது.
0: யாரோட பாடல்?
1: பரமேஷ்.
0: சரி, ஓகே, தேடி எடுத்து கொண்டா தாரேன். சரியா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மதுமனை என்னும் மதீதீன், மதுமனை ராபி, சுட்டுக்கடை புகாரி ஜின்னா மற்றும் ஆதம் அலி, எச்எல் நஜிமுடி ஆகியிருக்காங்க.
0: சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி,
1: நன்றி.

0: வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
2: பறக்குதா?
3: இந்தா வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
5: வெளிநாடு போறேன்.
6: அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
5: அப்ப
6: நாளைக்கு காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு, நீ போ.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
8: How do I tell you?
9: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
10: அனுசரணை.
11: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
12: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
13: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
14: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
15: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: பெதுஷான் அப்படிங்கிற ஆர்டிஸ்டோட ரோபரி அப்படிங்கிற சாங் வந்து கேட்டுட்டு வந்திருந்தோம். நம்ம சிங்கிள் ஷோட இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ சரியாக 2:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

அன்பான மதிய நேர வணக்கம் சங்கர் நம்ம இட் சாங் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லி சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அடுத்தா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பால கார்த்திகா வணக்கங்களோட இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் புஷ்பானா, பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள்னா மிஷ்மிதா, சரண்யா, அபிஷா, யோகராணி, விஜயா, ரமேஷ் அனைவரும் இணைத்திரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தரணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட யார் இணைந்திருக்கா, அன்பான வணக்கம் தம்பி நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வரக்காப்பள்ளியிலேருந்து ரவி தர்ஷினி வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள், வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது, சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் அண்ணா, பாடல்கள் எல்லாம் சூப்பராக, என்னையும் நிகழ்ச்சியில் நினைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சாமிமலை நிலாவத்திலிருந்து எஸ் பி சந்தோஷ் வந்திருக்கிறாரு. இனிய மதிய நேர வணக்கம் சொல்லி கொழும்பாயந்திலிருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. ஆய் அண்ணா வணக்கம், ரோஸ்பெரியிலிருந்து ரொஷான் சுகுமார் நவரத்னம் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய நேர வணக்கம் கரோல் ஆகாஷ் இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கங்களோட தூத்துக்குடி சி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாவலப்பீட்டிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து இவங்களெல்லாம் இணைத்துக்கிட்டு இன்றைய தினம் அலப்பினம் மேற்கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஃபேஸ்புக் நாட இணைந்து கொண்டவங்க வாட்ஸ்அப்பினோட இணைந்து கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சி உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெறும். நான் வந்து சங்கர் புஷ்பராஜ் போயிட்டு வர எல்லாரும் சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க.

0: பருக வேண்டிய அமிர்தமடா.
1: நன்றி சங்கர். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ள போறீங்க மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. இன்றும் கூட நிறைய பாடல்கள் இறைவர்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல ரெண்டு பேரை நல்லா குழப்பி இருக்கிறேன். பிராங்க் கோல் பாத்தீங்கன்னா அதையும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க எனக்கு தெரியும். சோ சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். நேரமே போது 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலக்கே மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதியும் அரசாங்கமும் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை உயர்ஸ்தானிகர் பாராட்டியுள்ளார். முறைசாரா துறைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 56 லட்சம் மக்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலக்கே மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பாராட்டியுள்ளார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வேலை திட்டங்கள் குறித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகம் முன்னெடுக்கும் திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். முறைசாரா துறைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 56 லட்சம் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ரஷ்யாவில் 3 நாட்கள் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் நேற்று ஆரம்பமானது. இன்று 2வது நாள் வாக்களிப்பு நடைபெறுகிறது. 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நடைபெறும் 1வது பாராளுமன்ற தேர்தல் இதுவாகும். கிரெம்ளின் அரசியல் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த தேர்தல் நடத்தப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தலில் குறிப்பிடத்தக்க எதிர்க்கட்சிகள் போட்டியிடாத நிலையில் ஆளும் தரப்பின் அரசியல் ஆதிக்கம் தொடரும் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த தேர்தலில் சுமார் 11 கோடியே 10 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தியான செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: நிமிர்ந்த நடை

0: பாலவந்தான் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. வைரமுத்துவின் வரிகளில் அந்த பாடலை கேட்டு ரசிதம் சிரி சிரி அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. சரிதானே, மோதி விளையாடு நிகழ்ச்சி என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், பாடல் இடைவரி, பாடல் இடைவரியை போட்டு நாங்கள் முதல் வரையை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சாலே சந்தோஷம் தானே. சரி, இப்போது எங்களோட நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் தொலைபேசியில் கத்த ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டும். 0331 2 775 0 0 1 அல்லது 0331 2 775 111 என்ற இலக்கத்தை ஒரு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடந்து கொள்ள முடியும். 0760 4 7 102 6 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக மணிக்கும் பேஸ்புக் வழியாக மணிக்கும் வாட்ஸ்அப் வழியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, ஓகே, மறந்துடாதீங்க, இப்ப மறக்கவே மாட்டீங்கன்னா நான் மூன்றாவது தான் சரியா சொல்லிருக்கேன். சரி, இப்போ எங்களோட ஜெயகாந்த் வந்திருக்காரு. வணக்கம் ஜெயகாந்த், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: வரலாம் சொல்லுங்க, என்ன முடிஞ்ச நான்
1: பண்றேன்.
0: சரி, ஓகே, இப்ப என்ன சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: நான் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுறேன். சனிக்கிழமை தானே, ஒரு கட்டு கட்டியாச்சு. சரி ஜெயகாந்த், பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? கண்டுபிடிப்போம். சரியா, உங்களை நம்பிதான் நான்
1: இருக்கிறேன்.
0: நான் நிறைய ஆபீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் ஜெயகாந்த் வருவார் பாடல் கண்டுபிடி சொல்லலாம். இவ்வளவு இவ்வளவு அள்ளி
1: விடக்கூடாதுன்னா
0: முயற்சி பண்ணி பார்ப்போம். இது பாடல் இடைவரி. பாடல்
1: இதான அக்கம் பக்கம் யாரும் இல்லை,
0: அக்கம் பக்கம்
1: அந்த பாடல் மாதிரி இருக்கு.
0: நல்லா யோசிச்சு பாருங்க.
1: அதே பாடல் தான்
0: அந்த பாடலா? என்ன ஜெயகாந்த், உங்களை நான் இவ்வளவு நம்பியிருந்தேன், இப்படி நீங்க செய்வீங்கன்னா எதிர்பார்க்க. ஏன் ஜெயகாந்த்,
1: அந்த பாடலா தான் இருக்கு?
0: அந்த பாடல தான் இருக்கும்னு சொல்றீங்க, கேட்டு பாப்பமா?
1: ஓகேண்ணா,
0: ஓகே, கேட்டு பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல் நேரா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா உங்ககிட்ட? சரி, நல்லா யோசிச்சு சொல்லணும். சரியா, தூங்குனாதான் பார்க்க முடியும் அப்படி, ஓ கண்ணை மூடாதான் வேற பார்க்க முடியும் அப்படின்னு என்ன
1: என்ன
0: கனவு? சரி சரி, கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் கேள்வியை மாத்தி கேட்டேன், பாத்தீங்களா? உங்களோட பேசல நான்
1: நன்றி.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
4: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
5: என்ன அது அண்ணா நகர்ல இருக்குதுன்னா?
6: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
5: கூப்பிடு கூப்பிடு.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோதி விளையாடு நிறைய இடங்களில் மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரு கையில ஒரு கோயில் ஒரு காஃபியோட அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படியே என்ஜாய் பண்ணி நிறைய பேர் டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கையில இருக்க காஃபி கீழே கொட்டப்படாது. ஓகே, இப்போது எங்களோட அழைப்பில யார் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எங்களோட மும்தாஸ் பேகம், வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான மாலிமேர் வணக்கம்.
0: மும்தாஸ் பேகம் போட்டிக்கு ரெடியா?
1: ட்ரை பண்ணுவோம்.
0: நீலாம்பரி மாதிரி போட்டிக்கு தயாரா? சரி மும்தாஸ் பேகம், சரியா? நீங்க அடிக்கடி வார நேரம் சரிதானே? அப்ப நீங்க கண்டுபிடிக்கும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சரிதானே?
1: ஓகே, பாப்போம்.
0: பார்க்க முடியாது, கேட்கதான் பிடிக்கும். கண்டுபிடிக்கணும் சரியா? கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? எப்படி சொல்றது, நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த பாடலை கண்டுபிடிக்க எல்லாம் திட்டுவாங்க. மும்தாஸ் பேகம்க்கு இந்த பாடல் தெரியலையா அப்படின்னு. என்ன பாடல்?
1: எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று.
0: அந்த பாடலா? அவசரப்பட்டுட்டீங்களே. முந்தாஸ் பேகம் ஷுவரா? அந்த பாடல் தானா?
1: அதே தானா?
0: கேட்டு பாப்பமா.
1: ஓகே
0: ஓகே.
2: எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் லேசா கொடுத்தேன்னா கண்டுபிடிச்சிட்டீங்கண்ணா. சரி, அடுத்த நேருக்கு நல்லா கஷ்டமா கொடு. சரி சொல்லுங்க முந்தாஸ் பேகம், யாரெல்லாம் இருக்காங்கன்னு சுருக்கமா சொல்லிட்டு போங்க பாப்பம்.
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கு முக்கியமா உங்களுக்காக நந்தகுமார் சார்க்கா சித்தியஸ்மிருஷ்ணா
0: ஜெமினாருமே பாடலை தொடர்ந்து நான் சொன்னது இந்த பிராங்க் கோளுக்கு ரெண்டு பேரும் குழப்பிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் பிராங்க் கட் வருது, கேளுங்க சந்தோஷமா கேளுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்.
2: ஹலோ ஹலோ ஹலோ
3: குறுக்க பேசாரா? ராங் நம்பரா?
2: இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்ட் நினைச்சு தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
4: ஹலோ
5: ஹலோ, திவ்யா திவ்யா திவ்யா டீச்சரா பேசுறே?
4: ஆமா.
5: குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். நாங்க கொழும்பு பிரான்ச் இருந்து பேசுறோம், ஐசிடில இருந்து.
4: சரி, எதுல இருந்து?
5: ஐசிடில இருந்து பேசுறோம் மேம். பமல்பிட்டி. மேடம், நீங்க அந்த இது பண்ணீங்களா? நேத்து நீங்க டீச்சிங் தானே பண்றீங்க? ஓ, எங்களுக்கு சின்ன கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்திருக்கு.
3: என்னன்னு
5: சொன்னா, நேத்து இதாயிரா? ஹலோ, நான் சொல்றது கேக்குதானே? நீங்க திவ்யா டீச்சர் தானே
4: பேசுறீங்க?
5: டிஸ்ட்ரிக்ட் தானே? ஓ, அது சரி. ஓ, உங்களுக்கு மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க வந்துட்டு பிள்ளைகளோட பேசும்போது சொன்னீங்க
3: வந்திருக்கிறேன்.
5: கொஞ்சம் உங்களோட லாஸ்ட் நம்பர் வந்து இது நீங்க பேசுற நம்பர் தர, இதுல தான் கம்ப்ளைண்ட் நம்பர் தான் வந்தது. சரியா?
4: சின்ன கரெக்ஷன் என்னன்னா, நான் வந்து திவ்யா டீச்சர் இல்ல.
5: ஓகே,
4: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன்.
5: ஓகே ஓகே. நான் பேசுறது கேட்காத போல ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. நாங்க RDS ல இருந்து கதைக்கிறோம், சரியா? பம்பல்பட்டி பிரான்ச். விளையாட்டா நினைக்க வேணா மேடம்?
4: சொல்லுங்க.
5: மூன்று தரம் சொல்லிட்டு நீங்க கிளியர். அந்த விஷயத்தை மட்டும் நீங்க கணக்கெடுக்காத மாதிரி தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா
4: நீங்க அந்த விஷயம் மட்டும் சீரியஸாவே கிளியரா கேட்கல. கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட் பிள்ளைகளோட?
5: அதான் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு பம்பல்பட்டி பிரான்ச் கம்ப்ளைண்ட்

0: வந்திருக்கு சரியா? இந்த மாதிரி நீங்க பிள்ளைகளோட இது பண்ணும் போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க சரியா? அது அதுதான் உண்மையா சொல்லி கேக்குறாங்க. நாங்க
1: பிரின்சிபலுக்கு
0: சம்பந்தம் இல்ல, பிரின்சிபலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க நீ நான் சொன்னது விளங்கிச்சா உங்களுக்கு இல்லையா? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, இது டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அதை பேசி முடிச்சிருவீங்களா?
1: அவமதிக்கிற
0: மாதிரி இருக்கு டிபார்ட்மெண்ட். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க சரியா? இப்ப இப்படித்தானே மேடம், நீங்க ரேடியோ கேப்பீங்களா? என்ன ரேடியோ கேப்பீங்க?
1: என்ன ரேடியோ?

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் அணுக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் திரையாக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ். ஹரிஷ் ஜெயராஜ் பாடல்னு சொன்னாலே எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா தனது 12வது வயதிலே பாத்தீங்கன்னா கிட்டார் கலைஞராக இசை பயணத்தை தொடங்கியவர் தான் ஹரிஷ் ஜெயராஜ். அதே போல ஏ ஆர் ரஹ்மான், இசைஞானி இளையராஜா, வித்யாசாகர், தேவா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் கீபோர்ட் கலைஞராகவும் அதே போல புரோகிராமராகவும் பணியாற்றினார் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் திரையாக வந்து கொண்டிருக்கிறார் வசந்தத்தில்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மோதி விளையாடு. சரி, போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய சொந்தங்கள் அப்படியே அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே எங்களோட சந்தோஷமாக தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். அவிசாவில் இருந்து ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுதார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் தினேஷ் அப்படியே பாடல் கேட்டுக்கொண்டிருங்க. அதே போல எட்டியாம் தோட்டிலிருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். இப்பொழுது இருக்கிறாங்களாம் மாபால், அதே போல சிவகுமார் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் வந்திருக்கார் நிசாம் வந்திருக்கார். வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் பாடலாம் பாடுறீங்க.
1: யார் போனே சன்னவா?
0: போனே சன்னாவே தான், அவரே தான்,
1: அவரே தான். அவரே
0: அதுதானே. சரி சரி, போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா?
1: போட்டிக்கு தயாரா இருக்கிறோம்.
0: சரி, பாடல்
1: லேசான பாட்டு,
0: லேசான பாடல், லேசான பாடல் நிறைய ஒலித்தது. சரியா, இந்த ஒரு நல்ல பாடல் யேசுதாஸ் டே பாடல், நீங்க கேட்டு பாருங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி. சரியா, கண்டுபிடிச்சினா நீங்க சூப்பர் தான். ஓகே
1: ஓகே,
0: இதான் டாஸ்க். ஓகே, இதோ கேளுங்கள்.

0: என்ன பாடுது?
1: மனதில் இருக்குது,
0: மனதில் இருக்கு, வர மாட்டேங்குதா?
1: வர மாட்டேங்குது.
0: என்ன பண்றது இப்ப? மனசுல இருக்கு, வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? யோசிப்புமா ரெண்டு பேரும் இப்படி ஆறு மணி வரைக்கும் வாய்ப்பு கொடுப்போம். பாடல் தெரிந்தவர்கள் அப்படியே அழைப்பு ஏற்படுத்துங்க. சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதே போல எட்டி தொட்டையில இருந்து வடைத்தட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருந்தார். சரி, இந்த பாடல் நான் மீண்டும் ஒருமுறை ஒளிபரப்புகின்றேன். பாடல் தெரிந்தவர்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: பில்லனானா
3: வெளிநாடு
2: போக போறேன். ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு
3: அபுலாசன். இத எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
3: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: பிரியமானவளே திரைப்படத்துக்காக ராஜ்குமார் இசையில் பாடல் ஒலித்து வந்திருக்கிறது எக்ரிமெண்ட் கல்யாணம். அதெல்லாம் மறக்கவே முடியாது இல்லையா 90s கிட்ஸ்க்கு இந்த படம். ஓகே, நேரம் இப்போது 4 மணி ஒரு நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கேகாலை பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏர் ரைபிள் ரக துப்பாக்கி ஒன்றினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த ஹோட்டலுக்கு வந்த இருவருக்கும் பணியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஹோட்டல் ஊழியரே ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பெண்கள் மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றினால் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு வீடுகளை நிர்மாணிக்கவில்லை என கூறி 245 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு நுகேகோட நீதவான் நீதிமன்றின் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் உடன்பாடு ஒன்றை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னதாக வலியுறுத்தி வந்த நிலையில் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் புதிய பாதுகாப்பு உடன்பாட்டின் மூலம் கிரீன்லாந்தில் அமெரிக்காவின் இராணுவ பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்பாடு அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தொடரின் போது கையெழுத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: சந்தோஷமாக மோதி விளையாடு மோதி விளையாடு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்ற வேண்டும் நல்ல அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7775-0 அல்லது 0312-7775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக முடிந்து கொண்டு உங்களது பெயர்களை பதிவிட்டுக் கொள்ளுங்கள். 0760-4742 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். வசந்ததின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பாடல் இடைவரி தயாராகவே இருக்கிறது, சரிதானே? அதில் முதல் வரியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தன் போட்டி உங்களுக்கு தெரியும் மோதி விளையாடுச்சுன்னு. அதே போல இந்த மணித்தியாளத்திலும் ஒருவர் நாங்கள் நல்லா குழம்பி இருக்கிறோம். என்ன சொல்றது, அவரும் நல்லா குழம்பி இருக்கிறார். அவரை கடைசியில் என்ன பண்ண சொல்றது, சண்டைப்படிக்கு தான் தயாராகிட்டார். ஸோ அதையும் நீங்கள் கேட்கலாம். அதே போல உங்களுக்கு யாரையாவது குழப்பணும்னு சொல்லி ஆசை இருக்குதா, இவர் ஒரு குழப்பி பார்க்கணும் புவனேஸ்வரனு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா, நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைப்பினை ஏற்படுத்தி என்னட்ட நீங்க அந்த நம்பர்கள் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்க, எப்படியான விஷயங்கள் வைத்துள்ள குழப்பலாம்னு சொல்லி அந்த விடைகளும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம்.

0: படையப்பா, படையப்பா பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. அப்படி நிறைய பேர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அப்படி நடந்து கொண்டிருப்பீங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களோட சுகுமார் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து முயற்சி செய்யணும். சரிதானே? அதுதான் பாத்தீங்களா. இப்ப நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
1: இப்ப நான் நீ தையல் கடையில தையல் வேலையோட தான் இருக்கிறேன். பக்கத்துல நம்ம அங்கால இருக்க ஒரு மோட்டார் சைக்கிள் கடை சசி போட்டிருக்காரு, அவரு ஒன் பண்ணிருக்காரு. ரேடியோவை நீ கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: அங்க போற ரேடியோவையும் கேட்டுக்கொண்டு இங்க தையல் தைக்கிறீங்க, அப்படியா?
1: ஓ, நம்ம கடையில இல்ல ரேடியோ, வீட்டுல தானே ரேடியோ இருக்கு.
0: இப்ப பக்கத்து கடையில போறதை கேட்டுக்கொண்டு செய்றீங்க, அப்படியா?
1: எப்படி சரி, நீ வசந்தம் கேட்டா சரி.
0: அது சரி, சசி அண்ணாவுக்கு நன்றி. சரி, இப்ப நீங்க தையல் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு என்ன ட்ரெஸ் சொன்னா, என்ன ட்ரெஸ் தைக்கிறது, என்ன ஆடை தைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு?
1: எனக்கு அவ்வளவு நீ கஷ்டமான ட்ரெஸ்கள் வாரது குறவு. ஆண் உடுப்புகள் தான் மிச்சம், இதுகள் தாம்பலாக்கள் போட்ட உடுப்பு தான் மிச்சம் வர்றது இந்த இடத்துக்கு.
0: ஓகே,
1: லேடிஸ் உடுப்பு வர்றது குறவு.
0: பாடல் கண்டுபிடிப்புமா? பாடல் கண்டுபிடிப்புமா? பாடல் தர முதல்வரை கண்டுபிடிக்கணும்.
1: சொல்றேன்
0: உங்களுக்கு முடியும். யாரும் சப்போர்ட் எடுத்து இந்த பாடல் எப்படியாவது கண்டுபிடிங்க. நிறைய பேர் முடியாமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிதானே? ஓகே, இதோ

0: என்ன பாடல்? விலங்குல
1: அந்த பாடல்
0: ஓ
1: நன்றி.
0: அதே போல ரிஷ்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், மருதம் உள்ளது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதே போல நதீனா சாய்ந்த மருதம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.

0: எனக்கு
1: சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவேன்?
0: வெளிநாடு போக போறேன். செல்ல வந்தேன் உங்களுக்கு
1: அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
0: அப்ப
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது மோதி விளையாடு நிகழ்ச்சியில் நாங்கள் குழப்புவோம் இல்லையா, கோல் பண்ணி குழப்புவோம். இப்போ அந்த குழப்பப்பட்டவர் யார் அப்படின்றத நாங்கள் இப்போது கேட்கலாம்.
1: ஹலோ ஹலோ
0: நீங்க நீங்க நேத்து எங்க சரி அங்கதான் தேவடகோட பக்கம் வந்தீங்களா? நீங்க
2: இல்ல
0: இல்லையா? இது உங்க நம்பர் தானே ஜூலின்? எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு உங்களுக்கு யாது இல்ல போல. என்ன
2: என்ன
0: உங்களுக்கு என்ன என்ன தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல. இது எங்கிட்ட எங்கிட்ட தம்பிக்கு நீங்க என்ன சரி சொன்னீங்களா?
2: நான்
0: இங்க பாருங்க, நான் செல்லத்து விளங்குது இல்லையா? நான் அளவுக்கு நலவு சரியா? நீ சரியா எங்கிட்ட மோமெண்ட்டுக்கு நீங்க சும்மா தேவையில்லாத கதவுகள் காய்ச்சிக்கிறீங்க சரியா? மெயின் சிட்டி வந்த மெயின் சிட்டி வந்தப்போ சரியா கருவாட்டு காட்டிக்கிட்ட
2: எங்க
0: கருவாட்டு காட்டிக்கிட்ட வச்சு உங்களையும் தெரியும், உங்களோட தம்பி டிலூஷனையும் தெரியும், எனக்கு எல்லாத்தையும் தெரியும். எனக்கு விளங்கிச்சா? யாரு யாருன்னு கேக்குறீங்களேவா? உங்களுக்கு சும்மா புஸ்டோக்கு போட்டு போது தெரியாதா உங்களுக்கு? செல்லிங்க பயமா?
2: நீங்க
0: பாருங்களா, நீங்க நீ எங்க இருக்கிற செல்லு நான் வாரேன். நீ எங்க இருக்கிற செல்லு நாங்க வாரேன்.

0: நீ எங்க நினைக்கிற சொல்ல, நீ எங்க நினைக்கிறா சொல்லு, நான் வாரேன். என்ன
1: நீ யாரு,
0: நீ யாரு பேச? கூட்டாளி யாரு பேரு என்ன? கூட்டாளி சொன்னா கூட்டாளியா உண்ட பேரு? கடல பொஸ்ஸா பொஸ்ஸா துலின்னு கொஞ்சம் போன குடுங்களே, தயவு செய்து
1: வருவாதி.
0: ஓ துலின்னு கொஞ்சம் குடுங்களே, நான் சொல்றேன். ஹலோ துலின்,
1: யாரு
0: தெரியுமா? நீங்க ரேடியோ கேக்குறியா? ஓ அதுல நாங்க ஒரு பிராங்க் கோலுக்காக எடுத்திருந்தோம்.
1: அப்படியா?
0: ரேடியோல போடலாமா? இதை
1: போடுங்க போட்டு என்ன செய்யு.

விடுமாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடுமாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு. நேரம் இப்போது 4:42.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தடையாக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ். இவருடைய பாடல் சொன்னாலே உண்மையிலேயே எல்லோருக்கும் பிடித்த பாடல்கள் சொல்லலாம். ஆக இயக்குனர் கௌதம் வாசுதேவன் ஏ ஆர் முருகதாஸ், கே வி ஆனந்த் மற்றும் சங்கர் ஆகியோரின் படங்களில் இவர் அமைத்த பாடல்கள் பின்னணி இசை மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணியில் இருந்த பாடல்கள் இப்போதும் நாங்கள் எப்போதும் ரசிக்கக்கூடிய பாடலாக இருக்க போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி, அவர் தான் இன்றைய ஸ்டாரத்தடையாக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

மோதி விளையாடி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக எங்களோடு கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம எட்டியாந்தோட்டை இக்கலாஸ் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். அதுல அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். அதுல செல்வசனதி சுந்தர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனிஷனா, தொண்டை மன்னாறு செல்வசனதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கிறேன். கஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டேன். எங்களோடு பேஸ்புக் வழியாக எங்களோட தியாகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கா. சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று அன்பு வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். போட்டி நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். சாமிமலை சிங்காரவத்தி டி கே தினேஷ், அது போல தம்பிராஜா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். சந்தோஷமான விடுமுறை நாள் வணக்கம். மழையில் நனைந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நனைய வேணா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா, இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானோயாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருணா சுதன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் வதை கெடுத்து தொடர்ந்து மண்டை கொள்ளுங்கள். அழைப்பு நேர் வழியாக மணந்து கொண்டு நீங்கள் போட்டியில் பங்கு பெற்றுங்கள்.

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதுக்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மோட்டார் வாகன பதிவின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி பொதுமக்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 0742453300 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு எழுத்து மூலம் அனுப்ப முடியும். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட 810 கிலோகிராம் பீதி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகொன்று சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது 21 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பைச் சேர்ந்த 41 மற்றும் 44 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பெருராஜ்யத்தின் அமேசோனாஸ் பிராந்தியத்தில் 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை 2:12 மணியளவில் ஏற்பட்டதாக பெருவின் புவியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அமேசோனாஸ் பிராந்தியத்தின் சாண்டா மரியா டி நிவா நகருக்கு வடகிழக்கே 96 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இத்துடன் எமது இன்றைய மனுத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. அடுத்த எமது பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: மோதி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் 5:09. இப்போது எங்களோட அழைப்பில் தோப்பு கடையிலிருந்து ஹீடன். வணக்கம் ஹீடன்.
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஹீடன். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: தோப்பு கொச்சி கடையில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: கொச்சி கடை பக்கம்
1: நல்லா இருக்கு.
0: என்ன மாதிரி மழையா?
1: மழை இல்ல, மப்பு மந்தாரமா கொஞ்சம். இப்ப வெயில் விழுகுது, மரமா கொஞ்சம் மப்பு மந்தாரமாவது. அப்படி அப்படி இப்ப நல்லா இருக்குது.
0: நல்லா இருக்குதா? நல்லா இருந்தா சரிதான்.
1: அதுதான்
0: சரி. ஹீடன், நாங்க அந்த முதல்ல ஒலித்த பாடல் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: முதல்ல ஒலித்த பாடல்
0: சரி, அதுக்கப்புறம் கேட்டு பாப்போம். சரியா? அது ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் உண்டு. சரியா?
1: முடியாட்டி
0: இன்னொரு பாடல் உங்களுக்கு சான்ஸ் தரணும். ஓகே
1: ஓகே.
0: இதோ தமிழ்.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: ஐயோ கண்டுபிடிச்சேன், மனசுல வராது வலிக்கு.
0: நிறைய பேர் ரேடியோ கேட்கறவங்களும் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? இருந்தாலும்
1: பாடல உண்டு, ஆனா கண்டுபிடிச்சு கொள்ள கொஞ்சம் இந்த மனசுல அந்த முதல் அடி வராது.
0: சரி, வராது. இன்னொரு நேருக்கு கேட்ட பாடல அதனால லைன்ல இருங்க, இன்னொரு பாடல உங்களுக்கு தரேன்னு அந்த முதல் பகுதி கேப்போமா? சரி. பாடல் சரி சரி, உங்களுக்கான பாடல் வர்றது கேட்டு பாருங்க. சரியா? இதான் முதல் உங்களுக்கான பாடல். ஓகே, இத கண்டுபிடிங்க நீங்க. என்ன பாடல்? சரி சொல்லுங்க ஐரன், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்டது?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ரொசலகம, குசல்ராஜா, கொழும்பு, 12 மேல சொப்பங்கந்த, வசந்தகுமார், குணசேரம், பதில் ராஜமாணிக்கன், ராஜேந்தன், வெளிமட செல்வம், பத்தல ஐயா கண்ணு, மெரில், முந்தாஜ் பேக, ரிஸ்கா, அருள்மொழி, தனலட்சுமி, பத்மா, சாம்குமார், அடோ விஸ்வநாதன், பத்தல ஐயா கண்ணு, உமாச்சந்திரன், கிருஷ்ணவர்த்தன், சினிய மகாதேவன், இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்காகவும் கேப்போம். நன்றி.
0: நன்றி.

செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். Yo, one that you wanna listen to.

0: மோதி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கிருந்தாலும் அப்படியே சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். விடுவிற நாளை அப்படியே என்ஜாய் பண்ணலாம் சரிதானே. அதுபோல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டீ கேப் எடுத்திட்டம். ஆக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த டீ கேப் எடுத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல உங்களுக்கு தெரியும் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் லக்கண்ட ஐடிஎன் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டம் இது. கீழ் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றுகின்ற ஒரு செயல் திட்டம் தான் இந்த டீ கேப் எடுத்திட்டம். அதேபோல எங்களுடைய அழைப்பின் வழியாக அன்பு வணக்கம் மனசில் கூட எங்களோட ஷிஃபான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்தால் தன்னையும் மனித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தது. அதேபோல அன்பான வணக்கம் மனசில் கொண்டே எங்களை மனித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே தரணியிலிருந்து பபி சலூன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான் ரூபன் சார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருந்தார் தன்னையும் மனித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. இப்போது எங்களோட பூனாங்கிலிருந்து மகேஷ். வணக்கம் மகேஷ். அண்ணா வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? அங்கங்க சுத்த போறது இல்ல. சரியா சரியா? ஓகே சொல்லுங்க பாடல் கண்டுபிடிப்போமா? சரி இதோ உங்களுக்கான பாடல் இடி வரி. என்ன பாடல்?
1: டானு டானு டானு.
0: அதான் பாடல?
1: ஆமா
0: மாரி படத்துல பாடலா?
1: மாரி படத்துல.
0: சரி கேட்டு பாப்பமா?
1: கேட்டு பாப்பேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்கண்ணா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி நன்றி.
1: நன்றி அண்ணா.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு
2: சொல்லுவேன்? வெளிநாடு போக போறேன். ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு
1: அபுலாசன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: Yo, one that you wanna listen to.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு. சரி, இப்பொழுது எங்களோடு வந்திருக்கிறாங்க யாருன்னு பார்க்கலாம். எங்களுடைய அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு அருண்மொழி. வணக்கம் அருண்மொழி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷம் ஆகா ஆகும் இருக்கிறேன். அப்புறம் ஊரு பக்கம் எப்படி இருக்குது? மழையே இல்லையா? பழைய பாடல் வேணுமா, புது பாடல் வேணுமா, இடைக்கால
2: பழைய பாடல்?
1: பழைய பாடலா? சரி, கண்டுபிடிங்களே இது பாடல்.

0: என்ன பாடல்?
1: மதல மாளிகையிலே மந்திர மாலைகளாம். அந்த பாட்டு,
0: அந்த பாடலா? கேட்டு பாப்பா.
1: ஆ சரியா.
2: மதன மாளிகை மந்திர மாலைகளா.
0: கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து வருகிறது ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ்.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆனந்தி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தூய்மையான தேசத்திற்கான அத்தம் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பம். இணைய வழியில் பண மோசடி விசாரணைகளுக்கு பின் பெண் ஒருவர் கைது. அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னில மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தை. நடைமுறைப்படுத்தப்படும் ஆசனப்பட்டிக்கான சட்ட நடைமுறை. ரஷ்ய பாராளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்பு இரண்டாவது நாளாகவும் இன்று. இங்கிலாந்து இலங்கை மூன்றாவது T20 போட்டி இன்று. ஆறுதல் வெற்றியை நோக்கி இலங்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மிஃபம் மாலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். ஒன்றிணைவோம் தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் அத்தம தேசிய தூய்மைப்படுத்தல் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இன்று நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. தூய்மையான தேசத்திற்காக பிரஜைகளின் பங்களிப்பை பெற்றுக்கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அத்தம தேசிய தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. கிராமம், நகரம், கரையோரங்கள் உள்ளிட்ட முழு நாடும் உள்ளடங்கும் வகையில் அத்தம வேலை திட்டத்தின் ஊடாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. முப்படையினர், உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் 8 தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த வேலை திட்டம் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் அத்தம தேசிய தூய்மைப்படுத்தும் வேலை திட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது. தவணை கொடுப்பனவு முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பெண் சந்தேக நபர்கள் மிரிகான விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊடாக வீடுகளை நிர்மாணித்து தருவதாக கூறி பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பில் மிரிகான விசேட குற்ற விசாரணை பிரிவுக்கு 245 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதனை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் உரிய நிறுவனத்தின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டு நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 29 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த தரப்பினரிடம் இருந்து 4 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் பயணிகள் அனைவரும் இன்று முதல் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் சாரதிகள் மற்றும் ஏனைய பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு அவ்வாறு ஆசனப்பட்டி அணிவதற்கு அணியாதவர்களுக்கும் தண்டப்பணம் விதிக்கப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கொட்டாவ அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் போலீஸ் அதிகாரிகள் வாகன சாரதிகளை இவ்வாறு தெளிவுபடுத்தினர். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் நடைமுறை மற்றும் ஆசனப்பட்டி சட்டம் தொடர்பில் அறிவிப்பொன்றை வாகனத்தில் காட்சிப்படுத்தவும் என்றும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆசனப்பட்டி அணியும் சட்டம் தொடர்பில் சாரதிகளை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை சகல அதிவேக வீதிகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. வாகனங்களில் ஆசனப்பட்டியை பொருத்துவதற்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட்டதன் பின்னரே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது தொடர்பில் போலீசார் தொடர்ச்சியாக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் தேசிய வீதி கட்டமைப்புக்கு உட்படாத வீதிகளில் காணப்படும் பாதுகாப்பற்ற நிலைமை மற்றும் அபாயகரமான இடங்களில் பாதுகாப்பை வழங்குவதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கான நிகழ்வில் இணைந்து கொண்ட அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆசனப்பட்டி சட்டம் தொடர்பில் கருத்து ஒன்றை வெளியிட்டார். நாம் கட்டாயமான சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். வீதி பாதுகாப்புக்காக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தியும் வருகின்றோம். அதில் ஒன்றுதான் அதிவேக வீதியில் பயணிக்கும் வாகனங்களில் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமென்ற விடயமாகும். சட்டம் கொண்டுவரப்பட்டு ஒரு வருடமாகின்றது. அதிவேக வீதியில் பயணிக்கும் ஒரு சில வாகனங்களில் தயாரிப்பு நிறுவனத்தினால் ஆசனப்பட்டி பொருத்தி அனுப்பப்படாத வாகனங்கள் இருக்கின்றன. 4 சந்தர்ப்பங்களில் புதுப்பித்து வாய்ப்புகளை வழங்கினோம். ஆசனப்பட்டிகளை பொருத்திக் கொள்வதற்கு அதன் பின்னர் தான் சட்டப்பூர்வமாக அதிவேக வீதிகளில் பயணிக்க முடியும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் கலாநிதி, உபாலி பன்னில மற்றும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் ஆண்ட்ரூ பெட்ரிக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதியும் அரசாங்கமும் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை உயர்ஸ்தானிகள் பாராட்டியுள்ளார். முறைசாரா துறைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 10 லட்சம் மக்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி, பன்னில மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் ஆண்ட்ரூ பெட்ரிக் ஆகியோருக்கு இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இணையவழியில் பண மோசடி செய்து வரும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய படுவத்த பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெலிகிராம் குழு ஒன்றின் ஊடாக இந்த மோசடியை செய்வதற்கு சந்தேக நபர் ஒத்துழைப்பு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இணையவழி வியாபாரம் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி வைப்பு செய்யப்பட்ட 542,828 ரூபாய், 66,999 ரூபாய் ஆகியன மேற்படி குற்ற நபரினால் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைவாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் படுவத்தை பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபராகவும் அறியப்பட்டுள்ளார். 38 வயதுடையான இந்த நபர் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட பண மோசடி தொடர்பில் 2026/12/10 முதல் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண பிரிவினரால் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சந்தேகம் தொடர்பில் குறித்த விசாரணைகளை போலீசார் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். லிந்துல தங்கக்கலை பகுதியிலிருந்து நுவரலியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் யுவதி ஒருவர் எதிரே வந்த வேனில் மோதுண்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உமாச்சந்திரன் திவ்யா எனும் இளம் யுவதியே உயிரிழந்தவர் எனவும் அவரது சடலம் நுவரலியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கம் 90% வரையான ஊழல் மோசடிகளை தடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கான தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொண்ட 203 இலங்கை பணியாளர்களுக்கான விமான பயண டிக்கெட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹோட்டல் மற்றும் வேறு தொழில்துறைக்காக பயணிப்பவர்களுக்காக விமான பயண டிக்கெட் வழங்கப்பட்டது. 2024 7 பில்லியன் வரையான அந்நிய செலாவணி வெளிநாட்டு பணியாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு 2026 இதுவரையான காலப்பகுதியில் குறித்த தொகை 6 பில்லியன்களை கடந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் தற்போது அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதன் காரணமாக ஊழல்வாதிகள் வெளிநாடுகளில் தலைமறைவாகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்திற்கு அமைவாக பாணந்துர பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற செயற்கை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் கடந்த அக்டோபர் 30 ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த வேலை திட்டத்துடன் அரசு நிறுவனங்கள் பல ஒன்றிணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: மூன்று நாட்களாக இடம்பெறும் ரஷ்ய பாராளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நேற்று ஆரம்பமானது. 2022 ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் ஆரம்பமானதன் பின்னர் இடம்பெறும் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இதுவாகும். கிரம்ளின் மாளிகையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான தேர்தல் இடம்பெறுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் தேர்தலில் எந்தவொரு எதிர்கட்சி குழுவும் போட்டியிடாத நிலையில் ஆளும் கட்சியின் அரசியல் அபிலாஷை உயர்ந்த மட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 113 மில்லியன் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக இலத்திரனியல் வாக்களிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாலை வரை 30% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக ரஷ்யாவின் மத்திய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஊடாக யுத்தத்திற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளல் மற்றும் அதன் செயற்பாடுகளின் சட்டத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கிரெம்ளின் மாளிகை முயற்சிப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துவான்கா மாகாணத்தின் கோஹாட் நகரில் போலீஸ் நிலையம் ஒன்று கருகில் பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. அவர்களில் 15 போலீஸ் அதிகாரிகளும் 4 குழந்தையும் அடங்குவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் வெள்ளிக்கிழமை தொழுகை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் மோதி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிதாரிகள் போலீஸ் நிலைய வளாகத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். தாக்குதலில் 100 காயமடைந்துள்ளனர். தாக்குதலை நடத்தியவர்களில் குறைந்தது 6 வெடிப்பிலும் பின்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சண்டையிலும் கொல்லப்பட்டதாக போலீஸ் நிலையம் தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை 2-0 என இழந்துள்ள நிலையில் இலங்கை அணி தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று களமிறங்கியுள்ளது. மென்செஸ்டர் ஆல் ட்ரா போட்டியில் நடைபெறும் இன்றைய போட்டி இலங்கை நேரப்படி இன்று மாலை 7 ஆரம்பமாக உள்ளது. முதல் போட்டியில் 119 ஓட்டங்களாலும் இரண்டாவது போட்டியில் 6 இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 3 போட்டியில் வெற்றி பெற்று தொடரை 2-1 என நிறைவு செய்யும் எதிர்பார்ப்பில் இலங்கை அணி உள்ளது. இதுவரை இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் T20 போட்டிகள் நடைபெற்றுள்ள நிலையில் அவற்றில் 16 போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் 4 போட்டிகளில் இலங்கை அணியும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: தூய்மையான தேசத்திற்கான அத்தம வேலை திட்டத்தின் 2 கட்டம் ஆரம்பம். இணையவழியில் பண மோசடி விசாரணைகளுக்கு பின் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் கலாநிதி, உப்பாலி பன்னில மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையில் விசேட பேச்சுவார்த்தை. நடைமுறைப்படுத்தப்படும் ஆசனப்பட்டிக்கான சட்ட நடைமுறை. ரஷ்ய பாராளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்பு 2 இன்று. இங்கிலாந்து இலங்கை 3 T20 போட்டி இன்று. ஆறுதல் வெற்றியை நோக்கி இலங்கை. இத்துடன் வசந்த மெஃபம் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் இப்போது கேட்கலாம். அது கோடி பதிவுக்கான முடிவுகள் சீட்டளிப்பு வாரம் 3114 ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 9, 60, 61, 70. மீண்டும் அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 9, 60, 61, 70. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து, நாட்டிற்கே செல்வம்.

நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அதகோடி பதிவுக்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து எண், ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 9, 60, 61, 70. மீண்டும் அந்த இலக்கங்கள் வெற்றி இலக்கங்கள் 9, 60, 61, 70. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட

நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான முடிவுகள் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 23, 56, 62 வெற்றி இலக்கங்கள் 10, 23, 56, 62 நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட

சூப்பர் போலுக்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 26, 54, 55, 66. மீண்டும் அந்த இலக்கங்கள் 26, 54, 55, 66. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சனிதாவிற்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 2, 58, 63. மீண்டும் அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 2, 58, 63. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட கப்புரவிற்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கமாக 21, வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 56, 68, 70. மீண்டும் அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்களாக 10, 56, 68, 70. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சுப்பிரிதன சமதவிற்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து எச், ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 0, 5, 8, 8, 7, 2. மீண்டும் அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 0, 5, 8, 8, 7, 2. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜயசமதவிற்கான முடிவுகள் ஆங்கில எழுத்து எச், ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 8, 7, 2. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 8, 7, 2. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சசிரிக்கான முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 21, 31, 45. மீண்டும் அந்த இலக்கங்கள் 29, 31, 45. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு சனிக்கிழமை விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 எட்டாளி வரிசையினோடாக எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-7775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பின் ஏற்படுது. நீங்கள் நிகழ்ச்சி கேட்டு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.

0: பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க?
0: எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா?
1: வெளியில போனக்கா.
0: வெளியில போனீங்களா? அடடா, எங்க போனீங்க?
1: டவுனுக்கு போனீங்க.
0: டவுன் போயிட்டு வந்தீங்களா? சரி சரி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா லோஷா?
1: எல்லாம் குடிச்சாச்சு. உங்களோட வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்கீங்களா?
0: எங்கட வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க லோஷா?
1: உங்களுக்காகவும், வசந்த மகள் இப்பாடல் அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், எனக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது வில்லு திரைப்படத்திற்காக.

0: சுரா திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல். நேரம் மாலை 6:43.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வசந்தம் எஃப்எம்
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி அப்படியே கேட்டு மகிழவும் போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அப்துல் மஜித் வந்திருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் மஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா மேடம்?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க மஜி, இப்ப எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எல்லாமே எப்படி போகுது?
2: நல்ல வடிவா போகுது மேடம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல பாடல தொகுத்து வழங்கி கொண்ட நிகழ்ச்சி நல்லா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களோட நிகழ்ச்சி தொகுப்பு நல்லா இருக்குது. நல்ல பாடல்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கீங்க.
1: அப்படியா?
2: உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேடம்.
1: சரி, ரொம்ப நன்றி மஜி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஓ, இப்பதான் மேடம் நான் டியூட்டிக்கு வந்தேன். நைட் டியூட்டிக்கு வந்தேன். நான் டீ குடிக்கிறேன்னா 7 மணி ஆகும் மேடம்.
1: அடடா, 7 மணிக்கு தான் டீ குடிப்பீங்களா?
2: ஓ, இப்பதான் டியூட்டில ஆரம்பிச்சேன். இப்பதான் வந்திருக்கேன் டியூட்டியை ஆரம்பிச்சிருக்கேன். நைட் டியூட்டி.
1: ஆஹா, அப்ப அப்படியே வேலையோட பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
2: ஓ, பாடல கேட்டு கொண்டிருக்கேன். வந்த உடனே பாடத்தான் கேக்குறேன்.
1: சரி சரி மஜி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடிஞ்சா தெரியலுமா மேடம்?
1: என்ன பாடல்?
2: எனக்கு இந்த படத்துல பேரு தெரியா, 2 வரிய பாடி காட்ட ஒரு 5 செகண்ட் தாரீங்களா?
1: சரி, பாடுங்களே கேப்போம்.
2: ஓகே மேடம்.
3: சின்ன விடா வரட்டுமா, பெரிய விடா வரட்டுமா, சின்ன விடா வரட்டுமா, பெரிய விடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, அந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, அந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, சின்ன வீடும் வேணாண்டி, பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு புடைக்கிறண்டி பாவமா, அதுக்கு கூட வேட்டி வச்சா நியாயமா, நீ அதுக்கு கூட வேட்டி வச்சா நியாயமா. அந்த பாட்டு மேடம்.
1: சரி, சூப்பர் சூப்பர். ஒற்றன் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் என்ன?
2: ஓ மேடம், இந்த படத்துல பேர் தெரியாம மேடம், இந்த பாடல கண்டிப்பா தாங்க மேடம்.
1: சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: அடுத்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பான ஆசிரியர் தோப்பூர், அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாரிக்கும் தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாக்கி பேகம் அவரது கணவர் மோமன் சார் செல்ல மாலுக்காகவும், மாமன்னில் இன்றும் மறவாத அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பருத்திபுரி அறிமொழிக்காகவும், அன்றாபுரம் பஸ் டிரைவர் தம்பி பாரு குடும்பத்துக்காகவும் அனைவரையும் கேட்டுக்கொண்டு பாடலை கேட்போம் மேடம்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த கடமைக்கு
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது மங்காத்தா திரைப்படத்திற்காக யுவனின் இசையில்.

0: மதுரை திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் மட்டுமில்ல, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலையும் சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும் 9 மணி வரைக்கும். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் வாட்ஸ்அப் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஸ்வநாதன் அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லடி வீட்டுல தானா? எப்படி
1: இன்னைக்கு? வேலை தான்.
0: வேலை தான்
1: என்ன? ஆமா மேடம், வேலை செஞ்சாதான்.
0: அதுதானே என்ன, வேலை செஞ்சா தானே நம்ம வாழ முடியும்
1: என்ன?
0: சரி சரி விஸ்வநாதன், அவரும் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அனைவரும் நல்லா இருக்காங்க. என்ன உங்களுக்கு முக்காகட்டும்
0: விஸ்வநாதன், உங்களுடைய அழைப்பு வந்து ஏதோ ஒரு கிளியர் இல்லாம இருக்குதே. அப்படியா அப்படியா, சரி சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் கேட்கும்போது கோயில மர்மகள் சங்கீதாவுக்கும் வானுமன் அருண்மொழி மம்தா சேகம் வயதன் நீதன் மரசும் சின்ன மகாதேவி
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது பஞ்சதந்திரம் திரைப்படத்திற்காக தேவாவின் இசை.

0: சாமி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நம்மளோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க இதழ்கசின்னா சூரியகுமார். வணக்கம் சூரியகுமார்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். சரி சூரியகுமார், அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாமே நல்லா இருக்காங்க.
0: என்ன செய்யறீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, டீ எல்லாம் குடிக்கல, வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஈவினிங் என்று சொல்லி சுப யோகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஆனந்தி அன்பான வணக்கம். கென்னியா குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் நூர்ஜஹான் மற்றும் அன்பர் ஜரீஸ் மற்றும் ரிஸ்கா ரியாஸ் ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து ஜெய் சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் நித்யானந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான வணக்கம். பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. கந்தலாயிலிருந்து கே ஒய் தீன், அன்பான இரவு நேர வணக்கம். மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார்த் மற்றும் அருண்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று அக்கறை பெற்று பொப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது மணி சர்மாவின் இசையில் ஷாஜஹான் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 7:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
0: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு
4: சொல்லுவேன்? வெளிநாடு போக போறேன்.
3: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபுலாசன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
4: அப்ப
3: நாளைக்கு காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
6: Yo, one that you wanna listen to.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 மீட்டர் அலைவரிசைகளில் இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க புளியாவத்தையிலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சின்னையா மகாதேவன்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுடைய அழைப்பில் வந்து ஒரு கிளியர் இல்லாம இருக்கே, விட்டு விட்டு கேக்குது எனக்கு. அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. பாதி நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க பரமானந்தன் வசீகரன். கிளவட்ட பிரிவு அட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி அக்கா, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று ஷாருக் சன் அக்குரணையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று கின்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் சகோதரி என்று விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு என்று மஸ்கெலியாவிலிருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ரிஸ்வா நலந்தகோட பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாவனலையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளதாக பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இனியும் இணைத்து கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமார் கண்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். இது மங்காத்தா திரைப்படத்திற்காக.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில் வசந்தம் எஃப்எம். நம்பிக்கையின் நேரம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். 37:39 கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: என்ன ரமேஷ், வேலை அப்படியே வச்சிருது, ரொம்ப யோசனையா இருக்கு.
1: எனக்கு இந்த நாட்கால ஆண்டவர் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்க.
0: அவ்வளவுதானே கவலையே, மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணி வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்பியா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா, நீங்களே நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான் மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்றேன். இப்பவே அனுப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குறுநாடகம்.
2: ரகு, இதுதான் உன்னோட புது பைக்கா? ஆ, சூப்பர், நல்லா இருக்கு. எப்போ வாங்கின? நான் இந்த பைக்கை வாங்கி இப்போ ஒரு 3 நாள் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பைக்கை விட இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பைக்கில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகலாம், இதில் ஒரு 150 போகலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: என்னது 150? என்னது, காரில் போகிறவங்க கூட அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா மோட்டர் பைக்கில் இப்படி பறக்கிற? ஆ, சரி, ஏதோ பார்த்து ஜாக்கிரதையா போ. நாங்களும் வேகமாக தான் வண்டி ஓட்டுறோம், ஆனால் ஓரளவுக்கு இல்லை.
2: இதெல்லாம் ஒரு வேகமா? என்னால் முடிஞ்சா 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகிற மாதிரி ஒரு வண்டி வாங்கிடுவேன். எனக்கு வேகம்னா அப்படி பிடிக்கும். ஜெட்டில் போன வாய்ப்பு கிடைச்சதில்ல, ஆனால் என் வண்டி ஜெட் மாதிரி போகுது. என்ன ஒரு அருமையான வண்டி, அந்த சத்தமே எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜ் முன்னாடி போயிட்டுருக்கான், அவனை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுவாங்க.
4: ஏ ராஜ், நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து.
5: என்னது ரகு, என்ன வண்டியை மாத்திட்டியா?
2: ஆமா ராஜ், எனக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி ஓடி அழுத்து போச்சு. இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்தில் போகணும்னு எதிர்பார்த்து இந்த வண்டியை வாங்கினேன்.
4: எப்படி இருக்கு? சும்மா பல பலன்னு மின்னுது இல்லை?
5: வண்டி நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனால் எதுக்கு உனக்கு வேகமாக போகணும்னு இவ்வளவு ஆசை?
2: பார்த்து இந்த உலகத்தை விட்டு வேகமாக போயிட்டு போறேன்.
5: என் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்கிறேன், நாங்களும் வேகமாக வண்டி ஓட்டு வந்தோம், ஆனால் ஒரு 60-70 மேலே போனதில்லை.
2: ஜாக்கிரதை, உன் கூட நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம்.
5: தயவு செஞ்சு சொல்கிறத கேளு.
4: என்ன நீ பெரிய ஆக்கள் மாதிரி பேசுகிற? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. யங்ஸ்டர்ஸ் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் எப்பவும் ஸ்பீடான உலகத்தில் ஸ்பீடாக இருக்கணும்.
2: வாழ்க்கைனா என்ஜாய் பண்ணணும்டா. இப்போ என்ஜாய் பண்ணலைன்னா
4: பின்ன எப்போ என்ஜாய் பண்ணுறது?
5: உனக்கு எல்லாமே விளையாட்டாக போச்சு. வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லை, அதை புரிஞ்சுக்கிறக்கு ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன்.
4: சரி சரி, இந்த நாளுக்கு உன்னோட அட்வைஸ் போதும், நான் கிளம்புறேன். உன்னை பார்த்து வண்டியை நிப்பாடுன பாரு, என்ன சொல்லணும். சரி பாய்.
2: இவ்வளவு சத்தமா இருக்கு, வந்து பாப்போம்.
4: தாத்தா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? எப்படி இருக்கு என் புது பைக்? சும்மா பல பல பலன்னு இருக்கா?
2: என்னது இது, இவ்வளவு பெரிய பைக்? அது சரி, அது எஞ்சின முத ஆஃப் பண்ணு, எதுக்கு இன்னும் வச்சு முறுக்கிக்கிட்டு இருக்க?
4: தாத்தா, உங்களோட வயசுக்கு அது புரியாது, நம்ம வயசுல இருந்து பாத்தீங்கன்னா தான் புரியும். இந்த பாருங்க எப்படி இருக்கு சவுண்ட்.
2: உன்னை அதை நிறுத்து, இங்க கூட சாவிய.
4: தாத்தா தாத்தா, சாவியை தாங்க தாத்தா.
2: தாத்தா, வயசு போனதுனாலதான் நொண்டி நொண்டி நடக்கிறேன்னு நினைச்சியா?
4: இல்லையாப்போ?
6: இல்லை, சின்ன வயசுல, அதுவும் உன்னோட வயசுல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். எங்க அப்பா அந்த காலத்துல நல்ல பெரிய பைக்கா வாங்கி தந்தார். அதை எடுத்துட்டு நான் எங்க கிராமத்துல எல்லா தெருவுக்குள்ளேயும் வேகமா ஓட்டுவேன். அப்போ ஒரு நாள் என்ன அறியாம ஒரு வயல்வெளிக்குள்ள சறுக்கி விழுந்துட்டேன். அப்போ அதிக வேகத்துல போய் கொண்டிருந்தேன். எதிரில் ஒரு வாகனம் வரவும் நான் அதுல இருந்து மோதாம தப்பிக்கிறதுக்கு நான் பிரேக் பண்ணும் போது சறுக்கி வயலுக்குள்ள விழுந்துட்டேன். அப்போ என் காலில் ஏற்பட்ட முறிவு தான் நான் இப்ப வரைக்கும் நொண்டி நொண்டி நடக்க காரணம். என் அனுபவத்துல சொல்றேன், இந்த வேகம் உனக்கு ஆபத்து. தயவு செஞ்சு உன்னுடைய இந்த எண்ணங்களை மாத்திக்கோ. நல்ல பெரிய பைக் வச்சிருக்கிறது தப்பு இல்ல, ஆனா நிதானமா அளவான வேகத்துல ஓட்டு, அது போதும். புரியுதா? தாத்தா தாத்தா,
2: ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவீங்கன்னு பார்த்தா பழைய கதை எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா. அது உங்க காலத்துல நீங்கெல்லாம் எப்படி சொல்றது? சரி விடுங்க, என்ன அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லை தாத்தா, அதனாலதான் நீங்க சறுக்கி விழுந்துட்டீங்க. நான் நூறுல போனாலும் 150ல போனாலும் நான் ரொம்ப நேர்த்தியா அழகா போவேன். புரியுதா? சரி பாய்.
4: எங்க இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்க போற?
2: இல்ல தாத்தா, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட பாக்குறக்கு, நான் கிளம்புறேன்.
6: அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போன என் பேர உயிரோட வீடு திரும்பல. நாங்க எவ்வளவு சொல்லியோ அவன் கேட்கல. அவனுடைய வேகம் அவனுடைய வாழ்க்கைய சின்ன வயசுலயே அழிச்சு போட்டுருச்சு.
2: ஐயா சரி அழாதீங்க, எனக்கு உங்களுடைய மன வருத்தம் புரியுது.
6: இல்லப்பா, எனக்கு இந்த கால் இப்படி ஆனதுக்கு காரணமும் நான் ஏன் இளம் வயதுல பண்ண அதே தப்பு தான். என் பேரனும் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அழகிய வாழ்க்கைய பாதியிலேயே இழக்கிற மாதிரி அவனுடைய தப்பான ஆசைகள்னால அவனுடைய வாழ்க்கை இழந்து

வழங்கும் நம்பிக்கை நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிறுவர்களே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு அழகிய வண்ணம் தீட்டும் புத்தகத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது ஜீசஸ் லவ்ஸ் மீ, இயேசு என்னை நேசிக்கிறார் என்னும் தலைப்பில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வசனங்கள் அடங்கிய ஒரு வண்ணம் தீட்டும் புத்தகம் உங்களுக்காக இலவசமாக வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெற்றோரின் உதவியோடு இப்பொழுதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வாட்ஸ்அப் செய்தியை நீங்கள் அனுப்பி வைக்கலாம், அல்லது ஒரு குறுஞ்செய்தியை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய விதம், சிபி என்று குறிப்பிட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு, உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்ப வேண்டிய எமது வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் இலக்கம் 0722456621, 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கஹூப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்து காணப்பட்டன என்பதே அதற்கான சரியான பதில். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியோடி அங்கு இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஆகவே 4 என்பதே சரியான பதில். இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் பி ஆர் ரோனர் நெட்லின் நாவலப்பிட்டி, ரமேஷா அபிநாத வட்டகோட, டி ரோஹித் ராஜ் நயன்சா டிவிஷன் மஸ்கலியா, எல் எஸ் ஷெவோன் டெரிக், பாக்கி நந்தன் எலிசபெத் நாவலப்பிட்டியர், ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, டி டினோஷகன், டி அசேல், எரிக், டி தமிழினி ஆகியோர் நயன்சா டிவிஷன் மஸ்கலியாலிருந்தும் சரியான பதில். திருமதி ஆர் தியாகராஜா டிகோயிலிருந்து சரியான பதில். எம்பி மூர்த்தி கினிகத்தேன, திரு விஜயகுமார் முகமாலை, துரைராஜா, இந்திரா, ரிஷான், சிமியோன், திவ்யா, அபி ஆகியோர் கடவுளிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, கர்த்தர் யாரை சோதிப்பதற்காக மோரியா தேசத்திற்கு போகும்படி கூறினார்? கர்த்தர் யாரை சோதிப்பதற்காக மோரியா தேசத்திற்கு போகும்படி கூறினார் என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312390414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே இறுதி மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவீட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் வாட்ஸ்அப் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக மார்கரெட் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன் அப்படியே. அப்புறம் மார்கரெட் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, சமைச்செல்லாம் வச்சுட்டு. சாப்பாடு பசியை விட வசந்தத்தோட பேசுற பசி முக்கியம்.
0: அடடடா, அப்படியா? என்னத்தான் இருந்தாலும் நாங்க பேசிட்டு தான் சாப்பிடுவோம்.
1: என்ன
0: அவரும் நீங்க என்ன வீட்டுல சாப்பாடு என்ன குக் பண்ணீங்க? நீங்க
1: பருப்பும் கத்தரிக்காயும் சோயாவும் கருவாடும்.
0: அடடா, அப்படியா? அப்படியே சொல்லும் போதே எனக்கு லைட்டா வசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே
1: அப்படியா?
0: சரி மார்கரெட், அவரும் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க.
0: சரி, எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
1: எனக்கு லைனும் அடிச்சு தருவாங்க வீட்டுல உள்ளவங்க.
0: அடடா, அப்படியா? யார் லைன் எடுத்து குடுக்கறது? சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: கணவருக்காகவும், மகள் மேசியாச்சாரனுக்காகவும், பள்ளையத்தை சேர்ந்த அனைவருக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. அற்புதம் திரைப்படத்திற்காக சிவாவின் இசையில் திப்பு பாடும் பாடல்.

இதை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கேன், எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, பூனாகலையிலிருந்து மகேஷ். வணக்கம் மகேஷ். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன சோகமா பேசுற மாதிரி இருக்கே. அப்படியா? அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா மகேஷ்? இன்னும் டைம் இருக்கு. சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க தானே? எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ஜித்தன் திரைப்படத்திற்காக, ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

0: நேரம் 8:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: பிள்ளனானா
4: சொல்லு விலாசன்.
3: செல்ல கவலைத்தான்.
4: ஏன் கவலைப்படுற?
3: சரியான கவலை இருந்தாலும் உங்களுக்கு செல்லத்தானே ஒண்ணும். நானும்
4: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
3: பிள்ளனானா, நான் வெளிநாடு போக போறேன். நானா ஐத்தான் செல்ல வந்தேன் உங்களுக்கு.
4: அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
3: அப்ப
4: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு. நீ போ.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?
1: Yo, one that you wanna listen to.

0: மாமியா ஐ திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருக்கிறது பாடல். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ரத்னபுரியில இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன் அக்கா, நல்லா சுகமா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுரேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்து பாடல் கேக்குறீங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா? அடடடா, தனியா இருக்கனால சாப்பிட முடியல அப்படிங்கறீங்க. சரி சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க
1: அக்கா? உங்களுக்காக
0: இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. தொண்டிமன்னார்ல இருந்து செல்வசன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நந்தகுமார் வெள்ளவத்தையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று ஜோ நேகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. கெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நம்பிக்கை கிராம மெரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பொத்துவில் இருந்து ஜமால் தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரம்போடையில இருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று கடுவலையில இருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சப்புமல்க அந்த பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சி அருமையான தி வாழ்த்துக்கள் என்று பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அபுதள வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். குடும்ப உறவுகளுக்காக கமலவேணி மற்றும் டில்ரோக்ஷன் ஜஸ்வின் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பேருவளை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பருத்தி துறையிலிருந்து நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப இறுதியாக நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. கிந்தனியில இருந்து ராசையா, வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கொழும்பு 14 மும்தாஜ் பேகமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. திருச்சி மாம்பழச்சேலை பெரிய நகரிலிருந்து கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்சாஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. புத்தளம் காரைத்தீவிலிருந்து அதே நேரம் இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஐ சிஸ்டர் அன்பான வணக்கம். இதழ் கசினையிலிருந்து பாலசுப்ரமணியம் மற்றும் அன்பு மனைவி ஆஷா, கிருஷாலன், ஹரிஷ், சூரியகுமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்திக்கு அன்பான இரவு நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹட்டன் கேம்பளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது பகவதி திரைப்படத்திற்காக.
1: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

102.8. ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே. குட் நைட். பாய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:07. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7500-01 அல்லது 0112-7500-1111. இன்று ஆரம்பத்திலே எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க புஷ்பராணி? ஓ சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும்ாட்டி
0: கேக்க
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சின்னையா மகாதேவன், ஈடன், சண்முகநாதன், இமானுவேல், மும்தா சுவேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, யாழ்ப்பாணம் சாந்தனி, அசான் இவர்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்
0: சரிங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் இரவு 9:17. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேசுவதற்காக வணக்கம் பஞ்சலிங்கம்.
1: ஹலோ வணக்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் பஞ்சலிங்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை வசந்தத்திலே ஸ்பெஷலா மனது மறக்காத நெஞ்சில் நிறைந்த பழைய பாடல்களை ஒதிபரப்பீங்கள் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பர் சூப்பர். நான் ஒரு புரட்சி தலைவர் என்று ரசிகன் அரைபாளர். அந்த அரைபாளர் எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களா?
0: என்ன பாட்டு?
1: உலகம் சுற்றும் பாலியன் படத்துல இருந்து பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ இந்த பாடல் தான்.
0: நீங்க அப்படி பாடினீங்களா? பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, அப்படி பாடினீங்க?
1: அதெல்லாம் கடந்த காலத்துல முடிஞ்சது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் மற்ற குடும்பத்தினருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நீங்கள் வணக்கம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7-5-0-0-1 அல்லது 0112-7-5-1-1-1 க்கு.

0: நேரம் 9:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இப்படி உங்களோடு பேசுவதற்காக உமாச்சந்திரன், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க உமாச்சந்திரன்?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க?
1: என்னது நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு?
0: சரி, யாரும் நம்ம இருக்காங்க உமாச்சந்திரன்? நன்றி.

எங்கே பிரிவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா. பாடல்கள்
0: எங்கிருந்து பேசுறீங்க? அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? உங்களோட அழைப்பு அவ்வளவு தெளிவில்லாம இருக்கு. யார் எல்லாம் இருக்காங்க?
1: அனைவருக்காக கேட்டு.
0: சரி, நன்றி.

0: பிளானா? பிளானா
1: சொல்லு முலாஜன்.
0: செல்ல கவலைத்தான்.
1: ஏன் கவலைப்படுற?
0: சரியான கவலை இருந்தாலும் உங்களுக்கு செல்லத்தானே ஒண்ணும் நானா?
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
0: நான் வெளிநாடு போக போறேன். ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு.
1: அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
0: அப்ப
1: நாளைக்கு காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வா, மக்களுக்கு சொல்லு நீ போ.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வசந்தம் FM

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பெண் நேரம் 9:46. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். தங்கராசா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நந்தகுமார், வணக்கம.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள் தங்கராசா?
1: நான் தெல்லிப்பட சித்தியம்பள்ளியிலிருந்து கழிக்கணும் தங்கராசா அழைக்கிறோம்.
0: எப்படி இருக்கு
1: பாடல் தெரிவுகள் எல்லாம்? நல்லா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறது.
0: நன்றி.
1: கேட்டு எங்கள் உள்ளம் எல்லாம் குளிர்ந்து கொண்டிருக்கிறது.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: வசந்தங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய தெரிவு பாடல்கள் கேட்டு ரசிக்கும் போது அதோடு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே அந்த பாடலை எனக்காக ஒருமுறை ஒளிபரப்புவீங்கள் என்று நம்புகிறேன். இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். எனது அன்பு மகன் நந்தா. இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து பல்லாண்டு சகலம் வாழ்ந்து எந்தவித நோய் நொடியுமின்றி எந்தவித குறையுமின்றி நன்றாக வாழ்ந்து வசந்தம் வாழும் அதில் போல பணியாற்ற வேண்டும் என்று நான்கணம் படங்களை ஓடிக்கொண்டு உங்களோட அப்பாவோட இருக்கும் புகழ்தம் மாமிப்பா கோலர்தம் மற்றும் வசந்தம் சின்னையா மகாதேவன் ராஜலட்சுமி அம்மா மற்றும் மாணிப்பாய் கையேற்ற உரிமையாளராகிய அன்பு மகளுமாகிய மேகாத்தாவும் மற்றும் மகன் மாணிப்பாய் ஜெயகுமார் விவேகவும் அன்பு சௌதரவனுடைய சமத்திருப்ப குடும்பத்துக்காகவும் மீண்டும் வசந்தத்திற்கும் அனைத்து உலகங்களுக்கும் சேர்ப்போம் உங்களோட கயத்தை எனக்கு தீர்ப்பு.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன், நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டு வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். அன்பான இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலங்கொடையிலிருந்து அவன் சி வஜந்தி மாலா வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் நந்தகுமார் சார். பலங் பாடல்கள்லாம் சூப்பர். வாழ்த்துக்கள் குடும்பத்தினால் மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என் அன்பு கணவர், கணவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாருங்கள் அண்ணா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுபோல் கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சொல் கண்ணனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடமை போல் சித்திக்காரியப்பர் வந்திருக்கார். நந்தா நானும் இப்போது இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி அண்ணா. குறிஞ்சாங்கனியிலிருந்து அசார்தீன் வந்திருக்கார். நந்தா சார் எப்படி இருக்கீங்கன்னு அன்பான வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. மாலா பெனட் வந்து இனிய இரவு வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், என்னையும் சேர்த்துக்கொண்டால் ஒரு பாடலை தாங்க என்று சொல்லி அட்டனிலிருந்து மாலா வந்திருக்காங்க. அதுபோல் இன்சாப் வந்திருக்காங்க. ஜெஃப்னாலிருந்து வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பசுவூரில் இருந்து இன்சாப் பாடல்கள் சூப்பர். அண்ணன் இஸ்மாயிலுக்காகவும் தம்பி இக்பாலுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேரம் வணக்கம் சம்பவங்களுக்கு அந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. லோகா வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க? காங்கே வந்து சேர்ந்த ஸ்ரீமுருகன், பத்மநாதன், செல்வரத்னத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. இரவு நேரம் வணக்கம் ஊர்கடபத்தை தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. அதுபோல் சுலைமான் வந்திருக்க. அன்பான இரு வணக்கம், நான் கிழனிய சுலைமான், பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. யாசின் வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்கண்ணா? அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் டிஜே அண்ணா, இனிய இரவு வணக்கம், நான் தேஜா, எப்படி இருக்கிறீங்கண்ணா? சாப்பிட்டீங்களா அண்ணா கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் அம்மாவுக்காகவும் மூர்த்தி மாமாவுக்கும் மகாதேவன் மாமாவுக்காகவும் வசந்த சொந்தங்களுக்கும் எல்லாத்துக்காகவும் நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு தேஜா குட்டி வந்திருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணான் சொல்லியிருக்காங்க. நந்தா சார் நிகழ்ச்சியோடு நானும் இருந்து கழுதாவளியிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு. குமார் தங்கத்துறை வந்திருக்காங்க. அவிசாவளி பெண்டிகிருஷ்ணிலிருந்து குமார் தங்கத்துறை வந்திருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன்னு சொல்லி யுவன் வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் பாருக், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: பாருக் இருக்க போகல, எங்களுக்கு என்ன குறை பாருக்? அப்புறம் பாருக் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா?
1: எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சூப்பர் பாட்டெல்லாம் போட்டுட்டு போறீங்க.
0: சரி பாருக் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாருக்?
1: எனக்கு பாட்டன் தாங்க. தங்க மலரே உள்ளமே என்று நடுவி ஓடும் வெள்ளமே, எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் பிரசாந்த் சாந்த், மகன் நஜிபன், நசிகா, பேரன் சச்சு, பேச்சி சச்சு, லியானா, அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜித், மும்தாஜ் பேகம், மாத்தலை, இந்தியா சேருக்கும், அரபா நகர் பரிடாவும், கல்குமா ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், பசந்த கேக்கும், அனைவர்களுக்கும் அந்த பாட்டு தாங்களே.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
2: உலகம் ஆயிரம்

மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி, உலகம் ஆயிரம் சொல்லட்டு.

0: நேரம் 10:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வடமராட்சியின் கருணவாய் வடத்தில் நாச்சிமார் கோயிலில் இருந்து சின்னத்திரை இலங்கை நாதன்.
0: இலங்கை நாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் எனக்கு தெரிகின்றது. வானொலியை கேட்பதன் ஊடாக
0: ரொம்ப சந்தோஷம். பழைய பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: ஓ, பழைய பாடல் தான் நான் விரும்பி கேட்பது.
0: யாருடைய பாடலாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: நான் எம்ஜிஆரின் ஒரு தீவிர ரசிகன். ஆனால் நடிகர் திலகத்தையும் பிடிக்கும் எனக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க இளைஞநாதன்?
1: பாடலை கேட்பதற்கு வீட்டுக்கு வீடு வானொலி பிடிக்கிறது. அருகில் ஆவலுடன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நந்தாவின் இனிய தோப்பில் இனிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-001 அல்லது 0712-775-111.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:32 இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் கபூர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு.
0: என்ன பண்றீங்க கபூர்?
1: நல்ல பாட்டு பொறுத்து
0: பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: என்ன
0: மாதிரி பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன்

0: நீ என்ன சொல்றது?
1: நீ என்ன சொல்றது?
0: நான் சொல்றதே கரெக்ட்.
1: சொல்லுங்க.
0: சும்மா சத்தம் போடாதீங்கப்பா.
2: சும்மா என்னப்பா பேப்பர் பார்த்து தான்ப்பா.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

விதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவான பாக்கலையோ ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே விதி

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:45. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக சாந்தா வணக்கம்.
1: நந்தா சார், நான் தாரதிபுரம் ரங்கநாயகி.
0: ரங்கநாயகி, எப்படி இருக்கீங்க?
1: நந்தா சார், நல்ல சுமா இருக்கிறேன் சார்.
0: நீங்க இருக்க போக்குல எங்களுக்கு என்ன குறை ரங்கநாயகி?
1: அதுதான், அது என்ன சார்?
0: அப்புறம் என்ன பண்றீங்க
1: சார்? உங்கள் வசந்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன் சார். 9 to 12 சார், தூக்கம் வரும்.
0: ஓ, பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நந்தா சார். உங்களுக்கு கூடாத கோடி வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: பேர்? எனது குடும்பத்தாருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் நந்தாசனுக்காகவும், வசந்தங்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்காக சொல்வோம் சார். வாய்ப்பு தருவதற்கு நன்றி நந்தா.
0: நன்றி
1: நன்றி சார், நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேபம். நேரம் 11:16. இவரது நேரம் தத்துவ பாடல்கள் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் சுவையில் மாறுதலாக நிகழ்ச்சி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: சமாந்தரம் மஞ்சள்புரத்துல இருந்து நான் சீனா. அங்கே சார் சௌமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சீனா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சமாந்தரம் என்ன சொல்லுது?
1: சமாந்தரம் மலையாள மலைய.
0: ஓ, மலையோட மலையா பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கேன்.
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடத்தன முடியுமா? முடிஞ்சா.
0: என்ன பாட்டு?
1: யாரெல்லாம்
0: இருக்காங்க?
1: எனது கணவர் அன்பழகு, எனது மகன் கனாபு, எனது புள்ளிகளுக்காகவும் அசாமிக்காகவும்
0: அனைவருக்காக
1: ஒரு நட்சத்திரம் கேட்டு
0: அனைவருக்காக. நன்றி.
1: தர பாருங்க.
0: நன்றி.

0: என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணும் இல்லை.
0: ஓஹோ, அப்ப பாரு
2: தங்கமே.

பாருங்க பாருங்க.

0: பாரு, ஓஹோ முகரைய பாரு, மொக்கம மொக்கம முகரைய. சரி ஓ சரி,
1: இந்தாங்கய்யா இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
3: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்

தங்கச்சி முகத்தை சிரிக்க வைப்பேன். கல்யாண சாப்பாடு போடலாம் தம்பி கூட.

0: சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஊடவா, இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா, இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா.
1: கல்யாண சாப்பாடு போட்ட நேரம் 11:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு பாருக் வந்திருக்கார். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் வந்தா சார். வணக்கம.
1: வணக்கம் சார். வணக்கம் பாருக், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கா சார்?
1: நல்லா இருக்கேன் பாருக். எங்க போறீங்க?
2: பழைய
1: பாட்டு கேட்கும் என்ன உங்களுக்கு? சரி, யாரும் நம்ம இருக்காங்க பாரு?
2: என்ன
1: பாட்டு சார்?
2: படகோட்டி தான். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடு வரும்பாளைகள்.
1: அப்படி இருக்கா? சரிங்க, நன்றி.

வாழை தந்து

गल सा दल

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 நீங்க

0: நேரம் 11:34 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இந்த நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கேன். ரொம்ப பாட்டு, எல்லாம் பாட்டு பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: நீங்க வந்தா எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. என்ன பண்றீங்க, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்ட. நீங்க?
0: நாங்க சாப்பிட. நீங்க சாப்பிட்டீங்க, அவர் சாப்பிட்டாரா இல்லையா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: குங்கும பூவே கொஞ்ச புறாவே.
0: ஓ, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காக அன்பு கணவர்கள் செல்ல மகளுக்கும் சுத்தி மக்கள் போனேஸ் சித்தியஸ்மா மித்ரஸ்மா ஜெமிலா அருமை பர்த பத்மா ரவி ரஹ்மா மருத்துவ பார்வ வைத்து சுண்ணையா மகாது ஆட்டர் உமா சந்திர வசனகுமார் ஈடன் சரோஜர் அப்துல் நாசி மோகா அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நேரம் 11:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக ராஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி அம்மா?
1: நல்லா இருக்கேன் சார். முதல் நன்றி சொல்லணும். நம்ம அப்பா அடிக்கடி, அப்பா இல்ல அடிக்கடி பாடுவாரு, தேனையை உன்னை தேடிட்டு அடைஞ்ச அந்த பாட்டு, அது நிச்சயமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்க சார், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நினைவுகள் வந்துகிட்டு இருக்கு.
0: இன்னொரு
1: பாட்டு படிப்பாரு சார், வாராய் நீ வாராய், அந்த பாட்டு.
0: அப்ப பெரிய ஆள் என்ன?
1: அப்ப அப்ப எனக்கு சின்ன காலங்க, சின்ன ஆக்கள் நேரத்துல அப்பா படிப்பாரு, சீட்ல படிப்பாரு, சீட் அடிச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு உங்களோட பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி பழைய பாடல், பழைய ஞாபகங்கள்.
0: நன்றி நன்றி. யாரெல்லாம் இருக்காங்களா?
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மூதிர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மா அம்மா, மோனகலை தாலட்சுமி அம்மா, ஆட்டோ விஸ்வநாதன், சரோஜினி, சரோஜி அம்மா, மற்றது தம்பி தயாளன், சமானி, சின்னையா மகாதேவன், மாணிப்பாய் நம்ம ஐயா, குலரத்னம் ஐயா, சின்ன தம்பி, எல்லோரும் வசந்த சொன்னோட சேர்த்துக்கிட்டு இந்த பாடலை தருமாறு கேட்கறீங்க. வாராய் நீ வாராய்.
0: நன்றி
1: நன்றி சார்.
2: அரபு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

5, 6, 7, 8.

பிள்ளைகள்

வசந்தம் FM உன்னை தமிழ் என்பதா 102.6

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம், அம்பான் தோட்டையிலிருந்து மர்சுக் பேசுறேன்.
0: மர்சுக், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். சூப்பரான பாடல்கள், நல்ல பழைய ஞாபகம் எல்லாம் வருகிறது. நல்ல பாடல்கள், இன்ட்ரெஸ்டான பாடல்கள்.
0: என்ன மாதிரி ஞாபகங்கள் வருது உங்களுக்கு?
1: நல்ல பழைய ஞாபகங்கள் வருது. சிவாஜி, ஜெம்பி கணேசன், அவங்க எல்லாம் நல்ல எல்லாம் கண்முன் கிடைக்குமா ஞாபகம். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு விட்டு உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அர்பா நகர் பர்தா தாத்தா, ராஜலட்சுமி அம்மா, அருள்மொழி அக்கா, கொழும்பு 14 முன்தாஸ் பேகம், ஆட்டோ விஸ்வநாதன், பாருக் நானா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போமே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சிறு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பு தலைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

கண்ணான கண்ணு கொண்டா.

சில சித்திர

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: செப்பண்டி
1: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்
2: ஒருத்தன்
1: காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவன
3: ஐயா நாயக் கல்நாயக்.

0: ஹலோ, அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பா, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: ஏண்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: பண்பும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதியில்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.

நேர்கள் அனைவருக்கும் ஒரு புத்தமுதிய புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக உங்கள் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிறைவு பொழுது அதிகாலை 5 மணி.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமதி ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வசந்த காற்றாலையில் இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம் அல்லது www.vasanthamfm.lk இருக்கலாம். ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுது ஒரு புதிய ஒரு நாள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இனிமையான ஒரு காலை பொழுது குளுமையாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயற்பாடுகள், நல்ல நல்ல விஷயங்களை எண்ணி எழும்பி ஆரம்பிக்கின்ற இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் புத்துணர்ச்சிகளையும் அள்ளிக்கொண்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள், அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாட இருக்கின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றன. இல்லாமல் இறைவன் எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அழகான ஒரு இனிமையான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அல்லது உங்களுக்குரியவர்களுக்குரிய வாழ்த்துக்களை நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ஊடாகவும் பகிர்ந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். எனவே நிகழ்ச்சியோடு எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொலைபேசி இலக்கங்கள் 0113 2705 0001, அதே போல 0113 2705 1111 கழிப்பேற்படுத்தலாம். அதே போல வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருக்கிறது 0760 47 102 6 0760 47 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதனூடாகவும் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து மணிந்திருக்கலாம் வசந்த காற்றலையின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நேரம் அதிகாலை 5 மணி 11 நிமிடம்.

19 ஒரு புதிய ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மொழி பாடலாத குசி திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் கேட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தை காற்றலையின் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கிறீங்க. 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5:24 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் என்னோட இணைந்து கொண்டாங்க பாதுக்க சின்ன தம்பி இணைந்திருந்தார், பூமிகா சின்ன தம்பி நித்யா பரமானந்த் பரமஸ்ரீதரன், அதே போல தாரங்க பிரபாதீகரன், நாகேந்திரன், உமாச்சந்திரன், ரமணி டிலூஷன், அதே போன்று சின்னையா மகாதேவன், அழகு சுந்தரம், எட்டியாந்தோட்டையில் இருக்கிற வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாரையும் முனைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க, நானும் முனைத்துக் கொள்கின்றேன். இதே போல அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க வெஸ்டர்ன் ராஜ், அழகான ஒரு காலை பொழுதில் அன்பான வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யுகா வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் அக்கா. இன்று செல்வ புதல்வி ஆஞ்சலி அவர்கள் தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அம்மா திவ்யா, அப்பா கோபி, மாமி சத்யா, மாமன் நவீன், தாத்தா பாட்டி பெரியப்பா, பெரியம்மா மற்றும் பாடசாலை சகோதரர்கள் அனைவரும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று ஹாய் அக்கா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், புடுகலை வசந்த சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. காளிமுத்து வந்திருக்கிறாரு. 6:50 இதே ரத்தினம் இனி காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியில் இன்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைய சந்தோஷச்சார நிகழ்ச்சி அனைவருக்கும் நலமும் வளமும் அமைய வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கழக வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாரு இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு. புவனேஸ்வரன் வந்திருக்கிறாரு. ஹாய் அன்பான வணக்கங்கள் சொல்லிட்டு அன்புக்கினிய காலை வணக்கம் ஜிஆர், பெரிய நிலாவணை கிருஷ்ணா இணைந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கீங்க, இனியும் இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் வசந்த சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதாக அறந்தாங்கி ஐயப்பன் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் பாலு கோயமுத்தூர், இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமாக நாளாக அமைய வாழ்த்துக்கள் உடன் சொல்லிட்டு இருக்கிறார். அதே போல அவருடைய மனைவி லதா, மகன் ராஜா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அக்கறைப்பற்று பொப் டெய்லர் நிசார் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு. பண்ணைப்புறம் மணிகண்டனும் இனிய வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இந்து கலை அரசு இனிமையான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல சந்தோஷமான விடுமுறை வணக்கம் மலையில் அலைந்து நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சுதன். எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ச்சியாக நீங்களும் முடிந்திருக்கலாம் உங்கள் வசந்தத்தின் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு.

விடுதிக்காக யா ரஹ்மானின் இசையில் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் அது நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 102.6 102.8 வசந்த காற்றலையில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது அதிகாலை 5:33.